நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடியும் ஆசை நீங்க செய்ய, நீர் செய்ய நினைத்தது தடைபடா எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. இப்ப கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க.

0: தேவனே மறுபடியும் சொல்லுங்க, அனைத்தையும் அனைத்தையும்
1: தந்திடும்.
0: சத்தமா சொல்லுங்க,
1: வலக்கரம் என்னை உயர்த்திடும்.

இதுதான் பாட்டு சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல நான் சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தையே வச்சு எழுதுறாங்க பாருங்க.

எந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகமீனோன்னு சொல்லி காணப்படுறீங்களோ, அந்த இடத்துல கையை வைத்து பாடு. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

மாற்றம் எனக்கு செய்ய முடியும். உன்னுடைய அன்பு மாற்றம் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையை ஏதா வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அலைகமான காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாற்றவில்லை.

நீ நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனாலும் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன்னின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

சொன்னவர். அவர் நினைத்தார், நீ நரம்பல வைத்துக்கொள், ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைச்ச இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தார் உனக்காக ஏதா வேணாலும், ஐயா தண்ணி சொல்லி ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். இதோ உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு மனிதனும் கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் மாத்திரம் செய்ய முடியாதல்ல, அவர் சொல்றதே மனிதன் செய்ய முடியாது, அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். வயிற்றுகள் அவர் செய்து முடிப்பார், செய்து முடிக்கலன்னா நான் சொல்லும் அடிக்கடி, அவர் சொன்னதை செய்யும் அளவுன்னு கைவிட மாட்டார். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பார்த்தியா, மாற்றாடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

you.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காலகட்டங்களில் பலவிதமான பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு பின் சில காரணங்களும், இரண்டு அவைகளால் நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களும் மறைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். கடந்த நாளில் தேவ மனிதரும் தேவ பக்தனுமாக இருக்கிற நோவாவின் காலங்களிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எதனால் உண்டாயிற்று என்றும், அதிலே காக்கப்பட்டவர்களின் காக்கப்பட காரணம் என்னவென்றும் நாம் கவனிக்க ஏதுவாயிற்று. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரின் மனநிலையை ஒன்று கூட புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு கண்களுக்கு முன் கொண்டு வர கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 26வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை குறித்து உங்களோடு நான் பேச கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, வழிகளில் நின்று பூர்வ பாதை எதை என்று கேட்டு நல்வழியில் நடக்க சொல்லுகிறது வேதம். நம்முடைய பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் முற்பிதாக்களுடைய காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளை கண்டு சுதாரிக்க வேண்டிய இடத்தில் சுதாரிக்கவும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய இடத்தில் ஒழுங்குபடுத்தவும், உற்சாகப்பட வேண்டிய இடத்தில் உற்சாகப்படவும், தீவிரம் காண்பிக்க வேண்டிய இடத்தில் தீவிரம் காண்பிக்கவும், இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினைகளுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. மாறாக ஏதோ யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி வரலாற்று புத்தகத்தை போல படித்து செல்வதற்கு அல்ல. ஓகே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த விசுவாச ஜீவிதம், ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த மனித ஜீவிதம் என்பது நமக்கு புதுமையாக இருந்தாலும், நம்முடைய முன்னோடிகளில் பரிசுத்தவான்கள் பலரும் கடந்து சென்ற பாதையைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு திருஷ்டாந்த நிகழ்ச்சிகளும் கடந்த கால நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது, இந்த சூழலில் நாம் எப்படி நம்மை தப்பித்து கொள்ள முடியும், இந்த கால கட்டங்களில் எப்படி இருந்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம் என்பதற்கு அவர்களுடைய வாழ்வில் எத்தனையோ தேவ ரகசியங்கள் மறைந்திருக்கிறது, வாழ்க்கை ரகசியங்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமீன், ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வில் உண்டான ஒரு பஞ்சம், அவருடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் என்கிற ஒன்றை இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. 26:1 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, அதாவது 1-5 வரையிலான வசனங்கள் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ரஹாமின் நாட்களில், எடுத்துட்டீங்களா, உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்ப கவனிங்க, அப்ரஹாம் இருந்த காலங்களில் ஏற்கனவே தேசத்தில் என்ன உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் தாண்டி சென்ற பகுதி பாதையை இன்றைக்கு சந்ததி ஜனங்கள் தாண்டி செல்கிறார்கள். அப்ரஹாமின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அப்ரஹாமின் காலத்து பஞ்சத்தை அல்லாமல், இது ஈசாக்கின் காலம், ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பஞ்சம் என்ன செய்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது. ஓகே, புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்லுகிறேன், யாக்கோபு எகிப்திற்கு செல்ல காரணம் என்ன, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப அப்ரஹாமும் வாழ்க்கையில் பஞ்சம் என்கிற ஒன்றை அவர் சந்திக்கிறார். ஈசாக்கும் தனது வாழ்வில் பஞ்சம் என்கிற ஒன்றை சந்திக்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிற தேவ மனிதரும் தனது வாழ்வில் பஞ்சம் என்கிற ஒன்றை சந்திக்கிறார். அதனால்தான் அவர்கள் அந்த பஞ்சகாலத்தில் பிழைப்பூட்டி கொள்ள எகிப்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் அல்லது ஒரு கட்டாயம் ஏற்படுது, இல்லைங்களா? அப்போ இந்த நம்முடைய முற்பிதாக்கள் அநேக பாதைகள் வழியாக கடந்து சென்றிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காலம் காரியம் என்ன? இப்பொழுது அப்போஸ்தலனாகிய தேவ மனிதனாகிய ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கினிடத்திற்கு அவனிடத்தில் கோராருக்கு போனான், கேராருக்கு போனான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்ல. இப்போ ஒரு இடம் பெயருதல் உண்டாகுது. இன்னொரு இடத்துல இருக்கிற பஞ்சம் என்கிற ஒன்று ஒரு இடம் பெயருதலை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது. பஞ்சம் என்கிற ஒன்று இடம் பெயருதலை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்துது. இது இயல்பு. ஆனா இதுலையும் தெய்வம் தம்முடைய ஜனத்தின் மேல் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதை ஆமே நம்ம பார்க்கணும். இப்ப ஈசாக்குக்கு ஒரு நிலைநிற்பு அவசியம், ஒரு பாதுகாப்பு அவசியம், அவரை போற்றி பராமரிக்கிற ஒரு அரசன் ஒரு ராஜாங்கம் அவசியம். இப்போ கேராருக்கு அவர் செல்லுகிறார். அன்று தேவனுடைய தேவன் கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி இரண்டாம் வசனம், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் நீ என்ன செய், குடியிரு என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நான் இதில் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் சொல்றேன். ஆகாரத்திற்கு பஞ்சம் இருந்துச்சு, விதைப்பில் பஞ்சம் இருந்துச்சு, ஆனா அறுவடையில் பஞ்சம் இருந்துச்சு, உணவுக்கு பஞ்சம் இருந்துச்சு, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பலவிதமான பிரச்சனையை சந்திச்சாங்க, பஞ்சத்தை சந்திச்சாங்க. மழை இல்லை, விதைப்பு இல்லை, அறுவடை இல்லை, நன்மை இல்லை, களஞ்சியத்தில் தானியம் இல்லை. ஆனால் இந்த சூழலிலும் தேவனுடைய தேவனோடுள்ள உறவுக்கு பஞ்சம் இல்லை, தெய்வத்தோடு நேரம் செலவழித்ததில் பஞ்சம் இல்லை, தெய்வ சப்தத்தை கேட்டதில் பஞ்சம் இல்லை. ஆமா, நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளல. இன்னைக்கு பாருங்க, சிலருக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கும், சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே நிறைவா இருக்கு. ஆனா தேவ கிருபை குறைவா இருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவா இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் குறைவா இருக்கு. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, தேசத்தில் பஞ்சம் இருந்துச்சு, அவருடைய வருமானத்தில் பஞ்சம் இருந்துச்சு, உழைப்பில் பஞ்சம் இருக்கு, ஆனா தேவனுடைய வார்த்தையில் பஞ்சம் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்பதில் எந்த குறைவும் இருந்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, கடைசி காலங்களில் ஒரு பஞ்சகாலத்தை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்ன பஞ்சகாலம்? வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம். அருமா பாருங்க, இங்க ஆகார பஞ்சம் இருந்துச்சு, ஆனா வசனத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, தெய்வ மனுஷனாகிய சாலமோன் சாமுவேல் ஊழியம் செய்த துவக்க காலத்தை பாருங்க, அன்றைக்கு பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை. தேவனுடைய சப்தம் கேட்டு வாழ்கிற அந்த அனுபவங்கள் சாமுவேல் ஊழியத்திற்கு வந்த காலங்களில் கிடையாது. அப்போ தரிசனமற்ற காலம், தெய்வ உறவில் பஞ்சம். ஆலயம் இருந்துச்சு, ஆராதனை ஸ்தலம் இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டியும் இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தில் ஒரு ஆசாரியனும் இருந்தான். எல்லாமே இருந்துச்சு, தெய்வ உறவை தவிர எல்லாமே இருந்துச்சு, தேவ கிரியையை தவிர எல்லாமே இருந்துச்சு, தேவனுடைய சப்தத்தை தவிர. ஆனா சில குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏழை குடும்பங்களா இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவில் சம்பன்னர்களா இருப்பாங்க. சில குடும்பங்கள் வீடுகளிலே எல்லா வீடுகளிலும் இருக்கிற உணவு அந்த பழக்க முறை இருக்க, ஏழை பிள்ளைகள் ரொம்ப குறைவை சந்திக்கிறவங்க, ஆனா அந்த வீட்டுக்குள்ள கிருபை அபிஷேகம் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நிறைவு அந்த வீட்டுக்குள்ள நிறைய இருக்கும். ஆமா, அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு முதலாவது நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சத்தை கண்ட மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பஞ்சமும் இல்லை. இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யவான்கள் வீட்டு வீட்டில் தேவ கிருபைக்கு பஞ்சம், தெய்வ வசனத்துக்கு பஞ்சம், தேவ தரிசனத்துக்கு பஞ்சம், தேவ ஆலோசனைக்கு பஞ்சம், எல்லாம் இருக்கு. ஆண்டவருடைய உறவில் பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க எது இருக்குதோ இல்லையோ, தேவ உறவு சரியா இருந்துச்சு. பிள்ளைகளே, இன்றைக்கு இரவில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கண்ணுக்கு முன் பஞ்சம் இருக்கலாம், இல்லாய்மை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனா காதுகளில் சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? நீ இங்கேயே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கண்களுக்கு முன்னே குறைவுகளை கண்டா, கண்ணுக்கு முன்னால குறைவு இருக்கு, ஆனா வார்த்தை நிறைவா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கையிலே பஞ்சம் வைத்திருந்தவங்க தேவ சப்தத்தை கேட்கிற கிருபையில் பஞ்சம் இல்லை. ஆவிக்குரியவர்களே, ஆலயத்திற்கு போகிறோம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், 40 வருடம் 50 வருடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் சரித்திரத்தை பெருமையாக சொல்லுகிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, செழிப்பை குறித்து சந்தோஷப்படுகிற பலரும் தெய்வீகமான வாழ்க்கையில் தேவனோடுள்ள உறவில் பஞ்சத்தில் அடிபட்டல்லவா இருக்கிறார்கள். தெய்வ சப்தம் கேட்டு எத்தனை நாட்கள் ஆயிற்று. கொஞ்சம் மகிழ்ச்சியாக 1 மணி நேரம் அமர்ந்து ஜெபித்து ஆவியில் பலனாக எழும்பி எத்தனை வருடங்கள் ஆயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பஞ்சம். ஆனா இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பணத்துல பஞ்சம் இருந்துச்சு, பொருளில பஞ்சம் இருந்துச்சு, தானியத்துல பஞ்சம் இருந்துச்சு, வயக்காட்டு அறுவடையில பஞ்சம் இருந்துச்சு, ஆனா கிருபையில பஞ்சம் இல்லை, தேவ உறவில் பஞ்சம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே தேவனுடைய சப்தத்திலே பஞ்சம் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த பஞ்சகாலத்திலும் தேவனோடுள்ள உறவில் நீங்கள் சரியாக இருப்பீர்களானால் என் தேவனால் உங்களை நடத்த முடியும். அதுதான் அங்க ஈசாக்கினிடத்தில் ஆண்டவர் சொல்றப்பா, நீ இந்த கேராரிலேயே குடியிரு, எகிப்திற்கு போக வேண்டாம், நான் இங்கேயே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் இங்கேயே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வீட்டில் எந்த இடத்தில் எந்த தொழிலில் எந்த தேசத்தில் எந்த ஊழிய ஸ்தலத்தில் வெறுமையை நீங்க பார்க்கறீங்களோ அதே இடத்துல தெய்வ சத்தம் கேட்கிறது, இங்கேயே குடியிருப்பா. ஆசீர்வதிக்கிற தெய்வத்தால் எந்த இடத்திலும் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, சரியான நேரத்தில் கர்த்தர் பேசினார், சரியான வார்த்தையை கர்த்தர் பேசினார், சரியான இடத்துல வச்சு கர்த்தர் பேசினார். அப்ப தேவனுடைய வார்த்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் சரியாய் வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? The relationship with God, தேவனோடுள்ள உறவில் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தார். இன்னைக்கு அநேக பணத்தில் சிறப்பாய் இருக்கிற பலரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பொறுத்த பார்த்தா பிச்சைக்காரனை விட மோசமா இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒன்னும் கிடையாது, பூச்சியம், தரித்திரனா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுவார். லவோதிக்கே சபையை குறித்து ரெவலேஷன் சாப்டர் 3 மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அந்த சபை எப்படி இருந்திருக்கு, 15 வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஒன்றியில் நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா இதெல்லாம் நமக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு பணம் இருந்த உடனே எல்லாம் நினைக்கிறாங்க சாதிச்சாச்சு அப்படின்ட்டு. சகோதரனே சகோதரியே, வீடு வச்சதுனாலேயோ பணம் காசு சம்பாதிச்சதுனாலேயோ நம்ம உன்னதர்கள்னு நினைக்க கூடாது. ஏன்னா நிறைய மேன்மையை வைத்திருக்கிற பலரும் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரர்களாக, கிருபையில் தரித்திரர்களாக, அபிஷேகத்தில் தரித்திரராக இருக்காங்க. சொல்லலாம், எனக்கு அந்த பாஸ்டரை தெரியும், இந்த பாஸ்டரை தெரியும், அந்த பாஸ்டரை தெரியும், இந்த பாஸ்டர் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஒருமி. என்ன பாஸ்டரை தெரிஞ்சான்னு, உனக்கு தான் கர்த்தரை தெரியலையே. பைபிள் என்ன சொல்லுது அடுத்து படிக்கலாமா? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், உனக்கே தெரியல உன் கண்டிஷன், சொத்து பண ஆஸ்தி இருந்த உடனே ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்றீங்க. நோ, அதெல்லாம் தேவன் விரும்புகிற ஐஸ்வர்யம், அதெல்லாம் தெய்வம் விரும்புகிற ஆசீர்வாதம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்னும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒரு காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டேன் பாஸ்டர், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்றீங்க நல்லா இருக்கீங்கன்னு? வீடு வச்சிட்டீங்களா? வேலை கிடைச்சிருச்சா? இப்ப கடன் வாங்குறது இல்லையா? பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா? அதுலயே ஐஸ்வர்யவான் சொல்றீங்க. அந்த ஐஸ்வர்யம் நிலையற்றதில்ல. நீங்க நல்லா கவனிக்கணும், ஈசாக்குக்கு கண்களுக்கு முன்னே தான் பஞ்சம் இருந்துச்சு, ஆனா தேவ கிருபையில் பஞ்சம் இல்லை, தெய்வ சத்தம் கேட்கறதுல பஞ்சம் இல்லை. எந்த சூழல்ல எப்போ தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டாலும் அவர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். இன்னைக்கு மாட மாளிகளாய் இருக்கிற பெரிய ஊழியங்களில் இருக்கிறத விட பிரசன்னம், சின்ன 10 பேர், 15 பேர், 20 பேர் இருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள்லாம் கிருபையின் சம்பன்னர்களா இருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். சில உயர்ந்த வீடுகளில் இருக்கிற இதை விட சில ஓலை குடிசைகளில் ஜெபிக்க போகும் பொழுது நம்மளை நிறுத்த முடியாது. அந்த அளவிற்கு தேவ பிரசன்னம் இருக்கும் அந்த வீடுகளில். தகப்பனின் காலத்தில் இருந்த பஞ்சத்தை போல ஈசாக்குனுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் இருந்தது, விதைப்பில், அறுவடையில், மழையில், ஆனா கிருபையில் அல்ல, அபிஷேகத்தில் அல்ல. பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை ஒன்று பரிசோதனை செய்யுங்க. ஜபத்தில் பஞ்சம் இருக்காமா? ஆராதனைகளில் பஞ்சம் இருக்கா? உண்மையா வாழ்றதுல பஞ்சம் இருக்கா? பரிசுத்த ஜீவிதத்தில் பஞ்சம் இருக்கா? தேவ சப்தம் கேட்கறதுல பஞ்சம் இருக்கா? அதான் இப்போ உங்களுக்கு தேவை, தேவ சப்தம். முன்னடக்கும் பொழுது பின்னே வழியுதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் ஒரு தேவ பிள்ளையின் காதுகள் கேட்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்கணும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் கேட்கணும். போகாதே சொல்லணும், இங்க நில்லு கேட்கணும், நான் உன்னோடு இருக்கிறேன் கேட்கணும், நீ அதை செய் கேட்கணும், இந்த வார்த்தை கேட்கவில்லை என்றால் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுகிறது. ஆண்டவர் அனுமதித்தால் நாளை இதை நான் உங்களுக்கு தொடரலாம். நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்த பகுதி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற ஒருவர் கூட இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு நாளும் தரித்திரர்களாய் இருக்கக்கூடாது. பராக்கா திருச்சபையே, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது சொல்லுவார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை விட வேறே ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. நீ கோடி ரூபாய் காணிக்க வைக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்வில் நீ தரித்திரனாக இருந்தால் சந்தோஷப்பட மாட்டார் ஆண்டவர். கோடி ரூபாய் எனக்கு முன்னாலே நீங்க காணிக்க கொண்டு வைக்கலாம், ஒருவேளை மனுஷன் நான் சந்தோஷப்படலாம், ஆனா ஆண்டவர் நீங்கள் படைப்பதே அல்ல, தேவன் படைக்கிறவர்களை தான் பார்க்கிறார். தேவ மனுஷனாகி ஈசாக்கு வாழ்க்கையில் பஞ்சத்தை கண்டாலும் ஆவிக்குரிய வாழ்வில் தேவனோடுள்ள உறவில் அவர் பஞ்சத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு அருமையான இந்த இரவில் ஆண்டவரை பார்த்து, அப்பா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மாலை பொழுதில் தியானம் செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி, ஆம் தன் மனைவியினுடைய பிரச்சனைகளுக்கு தானே ஜெபித்து தீர்வை கண்டதாக அவரை குறித்து படிக்கிறோம். காரணம் என்ன? தேவனுள்ள உறவு, தேவ பிரசன்னத்தோடு கூடிய உறவு. அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்வில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு பலரும் சொல்றாங்க, அவன் வீடு வச்சிருக்கான் எனக்கு இல்ல பாஸ்டர், அவன் கார் வச்சிருக்கான் எனக்கு இல்ல பாஸ்டர். அம்மா ஒன்னு சொல்லட்டுமா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கே, அவர்கிட்ட அது இல்லையே. ராஜாக்களுக்கு கிடைக்காத அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு தந்தாரே, அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இல்லையே. அல்லேலூயா. நீ தேவ கிருபையை அல்லவா சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ தெருவோரத்தில் கிடந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீ விசேஷமானவன். இந்த உலகத்திலே தரித்திரன் என்று சொல்லுகிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் நீ ஒரு விசேஷமானவன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அருமையான இரவில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு தரித்திரனாக மாறிவிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு நாளும் என்னுடைய குடும்பம் தரித்திரமான ஒரு குடும்பமாய் மாறிவிடக்கூடாது. அந்த சபையில உறவு இருக்கு, இந்த சபையில உறவு இருக்கு, அந்த பாஸ்டர்ட்ட உறவு இருக்கு, இந்த பாஸ்டர்ட்ட உறவு இருக்கு, நான் அந்த ஊழியத்தோட தொடர்பு வச்சிருக்கேன், இந்த ஊழியத்தோட தொடர்பு வச்சிருக்கேன். இவ்வளவு பெருமையா சொல்றியே, ஆண்டவரோடு கூடிய உன்னுடைய உறவு சரியாக இருக்கிறதா? தெய்வத்தோடு கூட உறவு இல்லாம நீங்க ஆயிரம் ஊழியர்களோடு உறவு வைத்திருந்து அவசியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னனாகி மாற வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா என்கிற விருப்பம் இருக்கா? இருக்கா உங்களுக்கு? அப்ப இப்ப ஜெபம் பண்ணுங்க. அப்பா பஞ்சம் இருந்துச்சு, ஆனா கிருபையில இல்ல, வசனத்தில இல்ல, அபிஷேகத்தில் இல்லை, தெய்வத்தோடு உள்ள உறவில் இல்லை, தெய்வ சத்தம் கேட்கறதுல இல்லை. இந்த உலகத்தில் எதை சம்பாதிச்சனோ இல்லையோப்பா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை இன்றைக்கு இரவிலே கர்த்தர் புதுப்பிப்பார். எஸ், தி நியூ கிரியேஷன், ஒரு புதிய உருவாக்குதலை கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வைக்க போகிறார். இன்னைக்கு ரெண்டு கைகளையும் மார்போடு அணைத்து உங்களுடைய முகத்தை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் தரித்திரனாக இருப்பதை தெரியாம ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று நான் என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அந்த நிலைமை வேண்டாம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு துணை புரியும் என்று சொல்லுவீர்களே ஆனால் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்கள் உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்கள் நேசித்தவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலே நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க? எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அவன் அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும். ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்க ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 கழுகுகள் தனியாக உயர பறக்கும் தன்மையுடையவை. தன்னோடு ஒரு கூட்டம் கழுகு பறக்க வேண்டுமென்று அது ஒருபோதும் நினைக்காது. மேலும் அது ஒருபோதும் தகைவிலான் குருவிகளோடோ அல்லது ஏனைய சிறிய பறவைகளோடோ தன்னை ஒப்பிட்டு பார்க்காது. இந்த சிறிய பறவைகள் ஒருபோதும் கழுகு பறப்பது போல மிகுந்த உயரத்தில் பறப்பதில்லை. காகங்களோடு சேர்ந்து வாழாமல், சிறிய பறவைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல், அவை தனியாக மலை உச்சியை நோக்கி பறக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் நமது ஆவிக்குரிய வாழ்வில் உன்னத நிலைக்கு உயர வேண்டுமே ஒழிய ஒருபோதும் பிறரை பார்த்து கீழே செல்ல நினைக்கக்கூடாது. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே நபர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை போலவே நம் வாழ்வின் உயர்ந்த நோக்கங்களையும் தேவ பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தையும் நாம் ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது. தங்கள் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக உன்னத நிலையில் இருப்பது உறுதி. யோசேப்பு பாவம் செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்தது. காகங்களைப் போல அசுத்தமானதை தின்பதற்காக யோசேப்பு தாழ பறக்க நினைக்கவில்லை. உடுத்தியிருந்த துணி போனாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டார். அதை போலவே தானியேலும் நேபுகாத்நேச்சாரின் அரமனையில் வாழ்ந்த பிற வாலிபர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை ஒரு தனித்த பரிசுத்தவானாக காத்துக்கொள்ள கவனமாயிருந்தார். ஆகவே இவர்கள் இருவரும் தேவனால் வல்லமையாக உயர்த்தப்பட்டார்கள். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க உன்னத ஸ்தானங்களை தேவன் அவர்களுக்கு தந்தார். அடிமையாய் விற்கப்பட்ட எகிப்து தேசத்தில் யோசேப்பு பெரிய அதிகாரியாக மாறினார். அதை போலவே போர் கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட தானியேல் அதே தேசத்தில் மிகப்பெரிய பிரதானியானார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தில் வாழும் மனிதர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அதற்கு விலகி இருந்தால் தேவனுடைய உயர்வுகள் நிச்சயம் நமக்கு உண்டு. ஆனால் சிம்சோன் தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து உலக சிற்றின்பங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் அவரால் ஒரு உயர்வை காண முடியவில்லை. அவருடைய பிறப்பு ஆச்சரியப்படத்தக்கதாயிருந்தும், நசரேய விரதத்துடன் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தும், அவர் தன்னை வேசிகளோடு இணைத்து கொண்டதால் சரிவை காண ஆரம்பித்தார். தேவன் தந்த பரிசுத்த ஆவியை இழந்து போனார். பலசாலியான சிம்சோன் பலம் இழந்து பெலிஸ்தேரின் கையில் சிக்குண்டார். சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டன. இறுதியில் அவர் பெலிஸ்தியரோடு மரணம் அடைந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும் பதிய வேண்டும். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம் இவைகளை மட்டும் அளவுகோலாக வைத்து அதை நோக்கி உயர தீர்மானித்தால் நாமும் நிச்சயம் உன்னதத்திலே கழுகுகளைப் போல உயர எழும்புவோம்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அப்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன். மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். நாலாம் குமாரன் ஆஹி பெற்ற அதோனியா என்பவன். ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாலிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்பு கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு, நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பேர்சிபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும் படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால், தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பஹூரீம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெஞ்சமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெஞ்சமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரையெல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு
ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். தாவீதின் சேவகரும் யோவாவும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். யோவாவும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகி அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும், அவர் அவனை சமாதானமாய்ப்போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகி அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டி கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேசப்போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை. அது யோவாவுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோலூன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகி ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகி அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாவையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டுடுத்து அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். 104 சங்கீதம், அதற்கு நாம் இடும் தலைப்பு சிருஷ்டிகரின் வல்லமையும் கரிசனையும். சிருஷ்டிகரின் வல்லமையும் கரிசனையும். 104 சங்கீதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, சிருஷ்டிகர் எப்படி பூமியை சிருஷ்டித்தார், வானம் பூமி அதில் உள்ளவைகள் எல்லாம் தேவனால் ஒழுங்கின்படி சிருஷ்டிக்கப்பட்டது, ஒன்றும் தாறுமாறாய் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து பார்க்கும் போது அவைகளின் ஒழுங்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிகர் இல்லாமல் சிருஷ்டிப்பு இல்லை. இந்த புத்தகத்துக்கு சிருஷ்டிப்பை நான் மேன்மைப்படுத்தாமல் சிருஷ்டிகரை மேன்மைப்படுத்தி பேசுகிறேன். அப்படியானால் சிருஷ்டிகர் எதை வேண்டுமானாலும் சிருஷ்டிக்க முடியும். ஒரு வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, வாலிபனே உன் வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நினை. ஏன் சிருஷ்டிகரை நினை? பிரசங்கியில் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கலாம், அழிந்து போகிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் என்னால் சிருஷ்டிக்க முடியும். சரி, இப்பொழுது அதன் அதிகாரத்தை இவ்விதமாய் நாம் பிரிக்கலாமா? முதலாவது சிருஷ்டிகரின் மகத்துவம். சிருஷ்டிகரின் மகத்துவம் 1-3 வரைக்கும். இங்கே பல சிருஷ்டிப்புகள் இருக்கு. நான் சிருஷ்டிப்புகளை மேன்மைப்படுத்துவதை விட முதலாவது சிருஷ்டிகரை நான் மேன்மைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிப்பை சேவிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற

படைத்த, உருவாக்கின, உண்டாக்கின தேவனை மகத்துவமானவராய் போற்றுகிறார். ஆம், நாமும் எப்பொழுதும் சிருஷ்டிகரை போற்ற வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் நானே. முதல் தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவைகள் சிருஷ்டிக்கப்பட முடியாதோ, எவைகள் மாற்றப்பட முடியாதோ அவைகளை மாற்றுகிறவர். இந்த சங்கீதம் 104 ஆதியாகமும் 1 இணைப்பு இருக்கிறது. சரி, சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாய் இருந்த போதுதான் சிருஷ்டித்தார். இந்த மகத்துவம் உள்ளவர், பெரியவர், உங்கள் வாழ்வில் ஒழுங்கின்மை, இருள், வெறுமை இருந்தால் அவர் சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். 2வது நாம் பார்க்க போகிற தலைப்பு, தேவனுடைய சிருஷ்டிகரின் வல்லமையான சிருஷ்டிப்பு. சிருஷ்டிகர் வல்லமையான சிருஷ்டிப்பு. 1வசனத்திலிருந்து 11வசனம் வரைக்கும், 17-26, நீங்கள் ஒவ்வொன்றாய் வாசிங்கள். ஆதியாகமத்தில் எவ்விதமாய் அவர் சிருஷ்டித்தாரோ அவைகளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். பூமியை, வானத்தை, ஆகாயத்தை, ஆகாய மண்டலங்களை, எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் ஆதியாகமத்தில் என்ன சொல்கிறார்? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆகையால் நம் தேவன் சிருஷ்டிக்கிற தேவன். அவருடைய சிருஷ்டிப்பு மிகவும் மிகவும் ஆச்சரியமானது. ஆச்சரியமாய் அவர் சிருஷ்டித்தார். சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொன்றும் வியப்புக்குரியதாயிருக்கும். ஆகையால் 2வது இந்த சங்கீதத்தில் அவருடைய வல்லமையான சிருஷ்டிப்பு. பிரியமானவர்களே, சிருஷ்டிகரின் வல்லமையை பார்க்கிறோம். அவருடைய வல்லமை, வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆதியாம் 1 இணைப்போமா? இங்கே சூரியனை சிருஷ்டித்தார், சூரியனை உருவாக்கிறார், படைக்கிறார். அப்படியானால் எப்படி வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார்? இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் எவைகள் தேவையோ அவைகளை சிருஷ்டிப்பார், அதை நல்லது என்று காண்பார். 3வது நாம் பார்க்க போகிற தலைப்பு, போஷிக்கும் சிருஷ்டிகர். போஷிக்கும் சிருஷ்டிகர், போஷிக்கும் சிருஷ்டிகர். 13-16 பாருங்கள். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அப்படியே விட்டுவிடவில்லை. மனிதனை படைக்கிறார், மனிதனை சிருஷ்டிக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார்? 14 கடைசியிலே, மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கீழையும் வாசிங்கள். அப்படியானால் அவர் சிருஷ்டித்தவர் மாத்திரம் அல்ல, சிருஷ்டித்து விட்டோமே என்று அவர் போஷிக்கிறவர், அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர். நம் ஆண்டவர் யார்? ஆதியாகமம் வாங்க. ஆண்டவர் 1வது நாள் ஆதாமை படைத்திருந்தால் அவன் பார்த்தது என்ன? வெறுமையை பார்த்திருப்பான், இருளை பார்த்திருப்பான், ஒழுங்கின்மையை பார்த்திருக்கிறான். என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். அவர் என்ன நினைத்தார்? என் மகனுக்காக, ஒரே ஒரு மகனுக்காக, ஆதாமுக்காக முழு கடலையும் அவன் ஏதன் தோட்டத்தையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசி நாள் 6வது நாளிலே தான் மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவன் கண்ணு விழித்து பார்த்தவுடனே எங்கு பார்த்தாலும் எத்தனை ஆச்சரியமான கனிகள், மரங்கள். சிருஷ்டிகர், அவர் போஷிக்கிறவர், அவர் போஷிக்கிறவர். இன்று சொல்வார்கள் சிலர், பாருங்கள், ஆரம்ப பல வருஷங்கள் முன்னாடி அவர்கள் கிராம மக்கள் பிள்ளைகளை பெற்று அப்படி பெற்று போட்டுட்டே போவார்கள். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கும் இங்கும் அங்கும் இருக்கும். தகப்பனால் போஷிக்க முடியாது. நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. சிருஷ்டிகர், உங்களை படைத்தவர் உங்களை போஷிப்பார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது?

சபையை போஷித்து காக்கிறவர். அவர் எத்தனை போஷிக்கிற தேவன். அவர் நிச்சயமாய் உங்களை படைத்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வர மாட்டாரு. உங்களை படைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ வேண்டிய வழியையும் உண்டாக்குறார் என்று தான் சங்கீதக்காரர் இந்த 13-16 வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். 4வது, சிருஷ்டிகரின் மேன்மையான படைப்பு. 4வது வசனம், இங்கே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் அதில் நடுவில் மிக மேன்மையை சொல்லுகிறார். 4, தம்முடைய தூதர்களை காற்றுக்களாக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சிருஷ்டிகரின் உன்னதமான படைப்பை அவர் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்ற விரும்புகிறார். அதுதான் மனிதன், அதுதான் நீங்கள். சிருஷ்டிகர் எல்லாவற்றையும் சிரித்தாலும் மனிதன் மேல் அளவற்ற அக்கறை, அளவற்ற அவர் திட்டம் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் அதைத்தான் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மையான ஒரு சிருஷ்டிப்பு மனிதன். அந்த மனிதனை ஒரு அக்கினி ஜுவாலையாக, அக்கினி பந்தமாக மாற்ற வேண்டும் என்று சிருஷ்டிகர் விரும்புகிறார். உங்களையும் அவர் அப்படி மாற்றுவார். அடுத்ததாக 5வது, சிருஷ்டிகரின் கரிசனை. 25-29 என்ன? மனிதனுக்கு மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல, அவர் படைத்த ஒவ்வொரு மிருகங்கள் பறவைகளை குறித்து அழகாய் சொல்லுகிறது. 27, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுதான். ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பறவையும் அவரை நோக்கி காத்திருக்கான். அப்ப சிருஷ்டிகர் எவ்வளவு அக்கறை கொள்ளுகிறார். மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மிருகங்கள் பறவைகளுக்கு அவர் அக்கறை உள்ளவர். அதைத்தானே நாம் மத்தேயு புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, தூற்றுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போராகிலும் உடித்தனதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அற்ப விசுவாசிகளே, அங்கே 6:30 அவைகளுக்கு உடுப்பித்தால் உங்களுக்கு உடுப்பிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவைகளுக்கு உடுப்பித்தால் நீங்கள் மேலே பார்க்கும்போது சொல்லுகிறார். 26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. பரமபிதா கவனிங்க, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தில் அல்லவா? சிருஷ்டிகருடைய உன்னதமான கரிசனை இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அவைகளை போசிக்கிறேனே, காகத்தை போசிக்கிறேனே, உன்னை போசிக்க மாட்டேனா? சிருஷ்டிகருடைய அந்த அக்கறையுள்ள கரிசனையை இங்கே சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் படித்து எங்கேயாவது பிழைத்து போங்கடா என்று அவர் ஒரு பறவையும் விடவில்லையாம். அவையெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறது. அவர் கரிசனை உள்ளவர். கடைசியாக, இப்படிப்பட்ட சிருஷ்டிகர், இப்படி சிருஷ்டித்த உன்னத தேவனுக்கு தாவீதின் உறுதியான தீர்மானம். இவை எல்லாவற்றையும் பேசிட்டு தாவீதின் உறுதியான தீர்மானம் 33, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். முடிக்கும் போது சொல்லுகிறார், மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தரை துதிப்பேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த உன்னதரை துதிப்பேன். ஆதியாகமம் 1, எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்தார் இந்த சங்கீதம் 104 போல. கடைசியில் அவர் ஓய்ந்திருந்தார். 7வது நாள் மனிதன் வேலைக்கு போக வேண்டாம், அவன் முதலாவது என்னை பார்க்கட்டும், என்னை தொழுது கொள்ளட்டும்,
அவன் என்னை தொழுது கொண்டு அடுத்த நாள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆகையால் தீர்மானம் பண்ணுங்க, இத்தனை அருமையாய் படைத்த, இத்தனை அருமையாய் உருவாக்கிய ஆண்டவருக்கு உறுதியான ஒரு தீர்மானம், உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரை சேவிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னாட்களிலே நம்முடைய தேசத்தில் அநேக சிற்றரசர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் கொச்சின் மகாராஜா. நீண்ட காலமாக தன்னுடைய அரண்மனையை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. இந்தியாவில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் அவருக்கு தெரியாமலேயே இருந்தது. நமது தேசம் சுதந்திரமடைந்த பின்பு அரசர்கள் தங்கள் அதிகாரத்தையும் நிலையையும் இழந்து சாதாரண மனிதர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த கொச்சின் மகாராஜா வெளி உலகத்திற்கு வந்தபொழுது அவர் இருந்த பகுதியில் ஒரு கால்பந்து விளையாட்டு நடைபெற்றது. பார்க்கச் சென்றார். முதன்முறையாக அதை பார்த்தபொழுது அங்கே 22 நபர்கள் நின்று கொண்டு ஒரே ஒரு பந்தை அங்குமிங்குமாக அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை கண்டு அவர், என்ன நம் நாடு அவ்வளவு தரித்திரமான நாடா? ஏன் ஒரே ஒரு பந்தை வைத்து எல்லோரும் போட்டி போடுகிறார்கள்? ஆளுக்கு ஒரு பந்து கொடுத்தால் என்ன என்று அருகில் இருந்தவரிடம் கேட்டாராம். முன்னாட்களைப் போல இப்பொழுது மீண்டும் கால்பந்து விளையாட்டு ஒரு முக்கியமான இடத்தை பெற்று வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்காளம், கோவா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்த விறுவிறுப்பான விளையாட்டை பலர் விரும்புகிறார்கள். பட்டணங்களில் இருப்பவர்கள் கிரிக்கெட், கோல்ஃப், டென்னிஸ் மற்றும் உள்ளிருந்து விளையாடும் விளையாட்டுகளை விரும்புகிறார்கள். சில வெளிநாடுகளில், குறிப்பாய் தென் அமெரிக்காவில், கால்பந்து விளையாட்டு மிகவும் முக்கியமானது. இந்த விளையாட்டிற்கு அதிகம் செலவில்லை. விளையாட்டில் பங்கு பெறும் அனைவருமே விளையாட்டின் ஆரம்பம் முதல் முடிவு வரை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். தங்களுக்கு எதிர்த்து செயல் இருக்கும் அந்த கோல் போஸ்டில் கோல் போட வேண்டும். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் தாங்கள் சொந்த பெயர் பெருமைக்காக எதையும் செய்வதில்லை. அங்கே ஒரு குழுவாக இணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வேகமாக முன்னால் சென்று சரியான நபரிடம் பந்தை கடத்தி கோல் எடுப்பதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் வேண்டும். அறியாமையிலும் எனக்கென வந்தது என்று வித்தியாசமான எண்ணத்திலும் வாழாமல் வீட்டிலோ, கல்வி கற்கும் இடத்திலோ, வேலை செய்யும் இடத்திலோ மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து வாழ்க்கையின் குறிக்கோளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனமும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறிவிட்டேன் என்று இல்லாமல், ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன் என்று வாழ நம்மை அழைக்கிறது. அறியாமையையும் பொறுப்பற்ற தன்மையையும் அகற்றி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாமும் ஓடுவோமா?

0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: சரி, 30 லட்சம் மக்களையுமா கொடுத்தாரு, எகிப்தின் பொக்கிஷத்தையும் கொடுத்துட்டாராம். எகிப்தின் பொக்கிஷம் இவங்க சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் இவங்களுக்காகவே இருந்திருக்கு. பார்வோனும் எகிப்திய மக்களும் சொத்து சேர்த்து வச்சது எல்லாமே யாருக்காக இருந்திருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்காக இருந்திருக்கு. நல்ல சொல்லுங்க, அப்போ பொக்கிஷங்களை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்க போது. சம்பாதிக்கிறவங்களா நல்லா சம்பாதிக்கட்டும், சொத்து சேர்க்கிறவங்களா நல்லா சொத்து சேர்க்கட்டும், ஆமீன், வீடு வாசல் வாங்குறவங்களா நல்லா வாங்கட்டும், ஏரியா கணக்கில் ஏக்கர் கணக்கில் பூமி வச்சிருக்கிறவங்க இன்னும் கூட வாங்கட்டும், எல்லாமே ஹல்லேலூயா. அனைத்து பொக்கிஷங்களும் சபையின் கைவசம், தேவ ஜனத்தின் கைவசம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களின் கைவசம், கர்த்தர் தருகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. திரைகள் விலகுகிறது, தடைகள் மாறுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? பக்கத்தில் இருக்கிற ஆள் கையை பிடி சொல்லுங்க, இனி பார்வோன் இல்லை. இனி சொல்லுங்க, இனி நீங்களும் பார்வோனாக இருப்பதில்லை. அல்லேலூயா. உங்களிலும் பார்வோன் இல்லை, உங்களுக்கான பார்வோனும் இல்லை. அல்லே சொல்லுங்க, அப்பா இனி உங்களில் மோசே மட்டும்தான். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் சொல்லுவேன், எத்தனை பார்வோன் இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சபைக்கு வெளியில் 1000 பார்வோன் இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சபைக்குள்ளே இருக்கிறாள் மோசேவா இருந்துட்டா போதும், அத்தனை பார்வோனே நெஞ்சிடலாம். ஒரு மோசேயால 430 வருஷ பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும்னா, இத்தனை பேரும் மோசேக்களா எழும்பிட்டா, இத்தனை மோசேக்களால என்ன பேச மாட்டியே? அல்லேலூயா. இந்த 5 வருஷ பிரச்சனைக்கெல்லாம் அட்டகாசமா முடிவு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அல்லே சொல்லுங்க, 430 வருஷ பிரச்சனையே மாறும்னா, அதம் அபம் சுஜுபி அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லாம பிரசங்கம் பண்ணா எனக்கு தோத்துறேன், அது ரொம்ப சங்கடம். தோத்துறேன். கதறலை நிறுத்தாதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கதறலை நிறுத்தாதிருங்கள். டோன்ட் ஸ்டாப் யுவர் கிரை, டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர், டோன்ட் ஸ்டாப் யுவர் ஷவுட். உங்கள் கதறலை, உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய ஜபத்தை நிறுத்தாதிருங்கள். தோத்துறோம். திரை விலக போகுது. திரை என்ன செய்ய போகுது? விலக போகுது. ஏன்னா பார்வோன் என்கிற திரை விலகி மோசே என்கிற பொக்கிஷம் இஸ்ரவேல் மக்கள் கரத்துக்கு வருவதற்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று, தேவ சந்நிதியில் வந்து எட்டுகிற வரைக்கும் அவர்கள் முறையிட வேண்டும். தோத்துறோம். அவர்கள் முறையிடுகிற சத்தம், அவர்கள் கூக்குரலின் சத்தம், யாத்ராமத்தின் புத்தகம் 2:23, தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ, ஆமேனா, ஹல்லேலூயாவா. ஏற்கனவே நம்ம முறையிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆமேனா. சுத்திரம் பொதுவா இந்தியா விளையாடுது அப்படின்னா, நம்ம 11 பேர் தான் விளையாடுவாங்க, ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியா விளையாடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படின்லாம் சொல்லுவான், ஆனா அங்க விளையாடுறது 11 பேர் தான். ஹலோ, நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? வெளியில பேச்சு என்ன, இந்தியா விளையாடுது. தோத்துறான். அதுக்காக அங்க இந்தியாவில் இருக்கிற 300,000 பேரும் 1,000,000 பேரும் அங்க போய் என்ன செய்யல, விளையாடலங்க. 11 பேர் தான் விளையாடுறாங்க. ஐயா புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட மண்டையாடுறாரு, கரெக்டாக சொல்கிறாரு. பாருங்க, நம்ம சபை ஜபிக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நாம ஜபத்துக்கு வர்றது இல்லைல்ல, அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமே, நம்ம சபை ஜபிக்குது, எழுப்புதலுக்காக பல பிரயாசங்களை எடுக்குது அப்படின்னு இப்போ தமிழ்நாடே பேசிக்கிறது, தேசமே பேசிக்கிறது, ஆனால் நாம ஒரு ஜபத்துக்கும் வர்றது கிடையாது, நம்ம ஞாயிற்றுக்கிழமையே வர்றது கிடையாது. தோத்துறோம். நம்ம அந்த ஜபத்தை கட்டடிக்கிறோம், இந்த ஜபத்தை கட்டடிக்கிறோம், ஆனால் அந்த அந்த பேருக்குள்ள நாமளும் இருக்கிறதுனால வண்டி ஓடுது. கொதவளே நெரிக்க கையை வெறிச்சாலே சொல்லுங்க அப்பா, ஆமேனா. சோஸ்திரம். 10 பேர்ல சாமி சபையே முறையிடணும், சபையே மன்றாடணும். எங்க பாஸ்டர் தான் பண்றாங்கல்ல, எங்க ஊழியக்காரங்க தான் பண்றாங்கல்ல, எங்க சபையில இருந்து பத்து பேர் பண்றாங்கல்ல, அப்படின்னா பத்து பேருக்கு மட்டும் பொக்கிஷம் திறக்கும். என்ன ஒரு சைஸா பாக்குறீங்க? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான், தொத்துறோம். அப்படிதான் வசனம் சொல்லுது, தொத்துறோம். அதனால கத்தருக்கு தொத்துறோம். ஆமே. மற்றவங்களை ஜெபம் பண்ண அனுப்பிட்டு, மற்றவங்களை கண்ணீர் விட அனுப்பிட்டு, மற்றவங்களை கண்ணு முழிக்கிறதுக்கு விட்டுட்டு இரவு ஜெபம் தொத்துறோம். தூங்க விடாம பண்ற ஜெபம், சாப்பிடாம பண்ற ஜெபம். இனி 20 புது ஜெபமா இருக்கும் நினைக்கிறேன். அல்ல சொல்லுங்கப்பா. ஆமா, இப்படி திட்டமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஒரு 10 பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, 20 மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நாம் அப்படியே காலாட்டிக்கிட்டு காணான சோந்தரிச்சலாம்னு மட்டும் கனவு காங்காதீங்க. சொல்லிவிட்டேன். ஆமாம், தோத்துறோம். அது அது ஆமாம். அல்லேலூயா சொல்லுங்க. கரம் கோருங்கள். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஒன்று திரண்டு தேவ சந்நிதியை நோக்கி என்ன செய்றாங்க? முறையிடுறாங்க. அல்லேலூயாவா? ஐயா கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நானும் தான் நின்றுகிட்டு இருந்தேன். தோத்துறோம். இரவு ஜபம் முடிஞ்ச உடனே ஒரு ஊழியக்கார ஐயா சொன்னார், பத்த தாலுக்காவில் இருந்தெல்லாம் ஆட்கள் என்ன செஞ்சுருக்காங்க? நிறையா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 90% பேர் அவங்க தான் வந்திருப்பாங்க போல. நம்ம டவுனு தூத்துக்குடி டவுனுக்குள்ளேருந்து ஆளை காணும் அப்படின்னாரு. ஐயா விசுவாசத்தில் என்கரேஜ் பண்ணுறதில்ல, அவர் பயங்கரமான ஆள், நான் பல முறை பார்த்துருக்கேன். அப்படியே அட்டகாசமாக சொன்னார், வந்துடுவாங்க. அல்ல சொல்லுங்க. அடுத்த ஜபங்கள்ல அதெல்லாம் வந்துருவாங்க. உங்க மேல எம்புட்டு நம்பிக்கை வாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எங்க மக்கள் வரல அப்படிங்கறத ஐயா அப்படி நாசூக்கா சொல்றாரு. தோத்துறோம். அது அவருடைய ஸ்டைல். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? ஆமேனா? ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் பிரசங்கம் பண்றோம். தோத்துறோம். நம்பிக்கையில தான் நாங்களும் அறிக்கை பண்றோம். இன்னைக்கு முழு ஜபத்துக்கு வரலாட்டா என்ன? தோத்துறோம். அடுத்த மாசம் வந்துருவாங்கல்ல. தோத்துறேன். அவர் சொல்றதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க சப மக்கள் அப்படியே இரவு ஜபத்துக்கு வந்துட்டா மண்டபம் பத்தா பேரும்ல. அல்லேலூயா. மத்த அத்தனை தாலுக்காவில இருந்து வர்ற மக்களுக்கு இடம் இல்லாம போயிரும்ல. அதனால ஒரு பிறர் நலம், அவங்கெல்லாம் வந்து ஜெபிக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிறர் நலத்தோட ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில தான் எங்கள் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்கிற மாதிரியில இருக்கு. வேணாம் சொல்லிவிட்டேன். கதறலை நிறுத்தாதிருங்கள். அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு நாள் ரிவர்ஸ் கேர் போடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும். அல்லேலூயாவா? நான் உம்மை போக விடேன், விடேன். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தோத்துறோம். இந்திய தேசத்தின் எழுப்புதல் எழுதப்பட்ட எழுப்புதல். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன், இட்ஸ் ஆல்ரெடி வெல் பிளான்ட், இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீடோல்டு. தோத்துறோம். அது ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. முழங்கால் யாவும் நாவுகள் யாவும் என்னை கத்தர் என்று. இட்ஸ் ப்ரீபிளான்ட். இந்திய தேசம் கத்தரை ஆராதிக்கும் என்பது ப்ரீபிளான்ட். ஆமேனா? இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது ப்ரீபிளான்ட். 400 அவங்க அங்க இருப்பாங்க, அதற்கப்புறம் அவங்களை நான் விடுவிச்சிருவேன் அப்படிங்கிறது தேவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கு. அது ஏற்கனவே சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன பேச மாட்டிய? யாரு எழும்பி என்ன முக்கு முக்குனாலும் சரி, தோத்துறான். என்ன சத்தம் போட்டாலும் சரி, எங்க பைபிள்ல வேதத்துல எங்க அப்பா எழுதி இருக்கிறது தான் நடக்கும். பொக்கிஷம் திறக்கும், பொக்கிஷ சாலை திறக்கும், பார்வோன் திற விலகும், பார்வோனின் சகலமும் ஹல்லேலூயா ஆமென் விலகும், முறியும், ஒன்றுமில்லாமல் போகும். வருவாங்கிறதும் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாரு. அதனாலதான் இப்ப பார்வோன். அல்ல சொல்லுங்க. அப்பா 400 அவனால உபத்திரப்படுவாங்கிறதும் எழுதி வச்சிருந்தாரு. அதனாலதான் தோத்திரம் தோத்திரம் அது அப்படி நடந்துகிட்டு இருக்கு. பார்வோனுக்கு ஒரு நேரம் வந்திருக்கும்னா, பரலோக தகப்பனின் பிள்ளைகளுக்கு குறித்திருந்த அந்த நேரம் வரும். இல்ல வந்துருச்சு, அட வந்துருச்சு. பார்வோனின் நேரம் முடிந்தது.
2: மோசேயின் நேரம் துவங்குகிறது. அல்லே சொல்லுங்கப்பா. மோசே எகிப்திற்கு வந்தான். ஹல்லேலூயா. ஆமா, God is going to introduce you to the nations. கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். The eyes of nation will go to see your face very soon. தேசத்தின் கண்கள் யாரும் உங்களை பார்க்கிற நேரம் வந்துச்சு. இவர்தான் இந்த குறுப்பு தான், இந்த மனுஷி தான், இந்த சகோதரன் தான், இந்த சகோதரி தான் எங்களுக்கான மோசே என்று இந்திய தேசம் சொல்லுகிற நேரம் வந்துட்டு. என்ன சத்தத்தை காணுமே, அல்லேலூயாவா. கதறல நிறுத்தாதிருங்கள், கதறல குறைக்காதிருங்கள், கதறல மட்டுப்படுத்தாதிருங்கள், கதறல நிறுத்தாதீங்க. இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதிகரிப்போம், பெருக்குவோம், கூட்டுவோம். நான் எப்பவுமே இந்த பர்த்திமே குருடனை உதாரணமா சொல்லுவேன். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். பக்கத்துல இருந்தவங்களா அமைதியாரா, அவர் எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கிறாரு, சத்தம் போடுற நீ அப்படின்னு. ஆஹா, குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல தெரியுது, கண்ணு இருந்தால் தான் சத்தம் போடணும் போல தெரியுது, இவங்கெல்லாம் மண்டையில் குட்டுறாங்களேன்னு அவன் சோர்ந்து போகலைங்க. இவங்கெல்லாம் குட்டுறாங்களா, குருடன் கூட்டுறான். அல்லே சொல்லுங்க அப்பா. அவங்க குட்டுறாங்க, நம்மளே கூட்டுறான். வாலிம கொஞ்சம் கூட்டுறான். ஆச்சாடி, யாரு அவன்? அல்லே சொல்லுங்க அப்பா. கூட்டுவா, அவன் மறைஞ்சிருக்க இனி வாய்ப்பு இல்லை, எங்கேயோ ஒளிஞ்சிருக்க இனி வாய்ப்பு இல்லை. என்ன பார்த்த மாதிரியே என் பக்கத்தில் அவனை நிப்பாட்டி ஆயிரங்கள் பார்க்க வைப்பேன், அனைவருடைய கண்களும் பார்க்க வைப்பேன் என்று அமைன் சொல்லுங்க. பர்த்திமேயை கொண்டு வந்து அத்தனை பேருக்கு முன்னால என்ன செய்யறாருங்க, நிறுத்துறாரே. அல்லேலூயாவா, ஆமேனா. அந்த அம்மா 12 வருஷமா பெரும்பாடோடு இருந்த அம்மா, அவ பாவம் அப்ராணி தோத்துற, அது அவ பயந்து ஒளிஞ்சு போறா கூட்டத்துக்கு நடுவுல, போய் ஏசுநாதர் வஸ்திரத்தை நெஞ்சிருவான், தொட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவான், ஒரு வயல் நம்மளை பாத்திரக்கூடாது, பார்த்தானா கொண்டு விடுவாங்க அப்படின்னு தோத்துறான். சரி, எப்படி இருந்தாலும் சாகத்தான உரம் ஒரு முறை தொற்றுவோம் அப்படின்னு ஏசுநாதரை தொட போறா. தொட்டா நினைத்தது நடந்தது. அல்லே சொல்லுங்க அப்பா. இயேசுவை தொட்டாலே நினைச்சதெல்லாம் என்ன செய்யும், இயேசு சமூகத்துக்கு போனா நினைச்சதெல்லாம் நெஞ்சிரான், ஜெபம் பண்ணா நினைச்சதெல்லாம் நெஞ்சிரான், கதறல கூட்டுனா நினைச்சதெல்லாம் நெஞ்சிரான், நடந்துறான், எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு கிளம்புறா. யார் அங்கே என்னை தொட்டது யார்? ஆத்தாடி மாட்டி விடுறாரா, எஸ்கேப் ஆயிடலாம்ல நினைச்சோம் தோத்துறோம், நம்மளை மாட்டி விடுறாரா சாமி நினைச்சிருப்பா. அவ சீசர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, போங்க ஆண்டவரே, எம்பிட்டு கூட்டம் இங்க தோத்துறோம், நெருக்கிக்கிட்டு நாங்கெல்லாம் வேர்வ தண்ணிய வடிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் புளியிற கண்டிஷன்ல இருக்கு, என்னை தொட்டது யார்? ஆனா போங்கடா சோத்து சாம்பாருங்களா தோத்துறோம், நீங்க தொடுறதெல்லாம் இல்லடா, ஒரு ஸ்பெஷல் டச் அல்ல சொல்லுங்கப்பா, ஒரு ஸ்வீட் டச், ஒரு சீக்ரெட் டச், ஒரு சிங்கிள் டச் அல்ல சொல்லுங்கப்பா, ஒரு சீக்ரெட் டச். அல்லேலூயா. அப்படி ஒரு டச்சிங் என்ன செஞ்சதில்லை, நடந்ததில்லை, ஒரு அற்புதம் அந்த மாதிரி நான் உன்னை செய்ய போறேன். யாரே தெரிய, அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, பார்த்தா பொம்பளை. கைய வேர்த்து ராமேன் சொல்லுங்க, இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. நீங்க வாட்டுக்க தூத்துக்குள்ள இருக்கிற அத்தனை தாலுக்காவுக்கும் போய் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் இப்ப ஒரு இரவு ஜெபம் அந்த ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறீங்க, மறைஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. கத்திரம்பு கணம்
1: கோட்டார் அவர்களே, ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. இந்த தரிசனம் ஒளிந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ரகசியமா போய் ஜோமணிக்கிறோம், ரகசியமா ஒரு காரியத்தை பார்ப்போம். நோ நோ நோ நோ, தேசங்களுக்கு முன்னால கத்துற உங்களை நிறுத்த போறாரு. ஆமேனா? தோத்திரம், நான் அப்படியே போய்கிட்டே இருந்தா நேரமும் போய்கிட்டே இருக்கும் போலயே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சாதா பிரசங்கமே நேரம் ஆகும். இதில் தீர்க்க தரிசன பிரசங்கமாக அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வாட்டுக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஆமேனா? உசு பேத்தாமலே நான் பிரசங்கம் பண்ணுவேன். தோத்துறோம். இதில் உசு பேத்தனா அவ்வளவுதான். தோத்துறோம். நல்லா வருவீங்க. இதோ சீக்கிரமாய் முடிக்கிறேன். நல்லா சொல்லுங்க. ஆமாம், பார்வோன் என்னும் திரை இனி உங்கள் வாழ்வில், உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் ஆராதனைக்கு எதிரான, அபிஷேகத்திற்கு எதிரான, தேவனை நெருங்குவதற்கு எதிரான, வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு எதிரான, தேசத்தை கானானை பெற்றுக்கொள்வதற்கு எதிரான தோத்திரம், பார்வோன் என்னும் திரைய கர்த்தர் இன்றைக்கு விலக்குகிறார். அந்த திரை மறைகிறது, அந்த திரை மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, உங்களுக்குள்ளிருந்து ஒரு மோசேய, உங்களையே ஒரு மோசேய, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை உங்களுக்கு பொக்கிஷங்களா கத்தர் தரப்போறார். ஆமென். சார், இரண்டாவது காரியத்திற்கு நாம போயிடுவோம். பயம் என்னும் திரை விலக போகிறது. என்ன திரை விலக போது? பயம் என்னும் திரை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் சுவராசியமான ஒரு அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம், அதனுடைய 17வது அதிகாரம். ஆமா, நான் படிக்கிறேன். 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னொரு வசனம் படிக்கிறேன், 20வது வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அங்கே மோசே என்னும் பொக்கிஷம் எகிப்திற்கு வந்தது. தோத்திரம். இங்கே தாவீது என்னும் பொக்கிஷம் யுத்த களத்திற்கு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமேனா? இதுக்கு முன்னால என்ன? பயம் பயம் பயம் பயம். எல்லாருக்கும் பயம். சவுலுக்கு பயம், படைத்தலைவனுக்கு பயம், யுத்த வீரர்களுக்கு பயம், இஸ்ரவேலருக்கு பயம், இதை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே பயம். இன்னைக்கு சபைய பயம் என்கிற ஆவி அதிகமா நிறைச்சிருக்கு. தோத்திரம். அதற்கு காரணமா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தனிப்பட்ட விதத்துல பயம், சபைக்கே பயம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பயத்தினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயம். பலவீனத்து நிமித்தம், தேவைகளின் நிமித்தம், கடன் பாரங்களின் நிமித்தம், மனித தொந்தரவுகளின் நிமித்தம், சரீர போராட்டங்களின் நிமித்தம் பயம் பயம் பயம். தோத்துறோம். இங்க பாருங்க, தேசத்துல கூட நீங்க அப்படிப்பட்ட ஆவி தேசத்தை மூடி இருக்கு. பயப்படுத்துகிற ஒரு கோலியாத்தின் ஆவி தோத்துறோம். அங்க தடை செய்கிற ஒரு பார்வோனின் ஆவி, இங்க பயம் காட்டுகிற, பயமுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற, சபைகளை கலங்க பண்ணுகிற ஒரு கோலியாத்தின் ஆவி, ஊழியங்களை கலங்க பண்ணுகிற ஒரு கோலியாத்தின் ஆவி, ஊழிய வளர்ச்சிய தோற்றம், சபையின் பெருக்கத்தை பயமுறுத்தி தடை செய்ய எத்தனைக்கிற கோலியாத்தின் ஆவி இன்னைக்கு தேசத்துல பெருகி இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பயம் என்கிற துறை விலக போகிறது. ஆமீன் சொல்லுங்க. இனி சபை தோற்றம் பயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க போறதே இல்லை. கோலியாத்த கண்டோ, கோலியாத்தின் வார்த்தைய கண்டோ, நபபபதமாமா பயப்பட போறதே. இவங்க வந்துட்டாங்களே, இவங்க அல்லேலூயா. கோலியாத்த சொல்றேன், ஐ மீன் சொல்லுங்க. கோலியாத்து வந்துட்டானே, ஐயோ வேற யாராவது வந்திருந்தா பரவாயில்லையே. தோத்துறான். நான் திரும்பவும் இந்த சம்பவத்தை தான் சொல்றேன். அல்ல சொல்லுங்க அப்பா. அதனால நான் இதைத்தான் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஆமே, நீங்க உங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க பாருங்க, அதுவும் தான் சொல்லுங்க. கோலியாத்துக்கு பதிலா வேற யாராயும் நினைஞ்சிருக்கலாமே, வந்திருக்கலாமே. இவன்ல வந்துட்டான், கோலியாத்துல வந்துட்டான். ஐயோ, ஹலோ. ஆமேனா?
2: பயம் என்னும் துறை விலகுகிறது. சபைக்கு இனி பயமே இல்லை. ஆமேனா? தோத்துறோம். பால சிங்கத்தை போல சபை எழும்ப போது. ஆமா, இறையை கவ்விக்கொண்டு ஏறி செல்லும் தோத்துறோம். ஒரு இஸ்ரவேல் கூட்டமா கத்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கத்தர் மேல வச்சிருக்கிறார். எந்த எந்த அந்நிய வல்லமையும் கோலியாத்தின் சக்தியும் சபையை இனி பாதிக்க போறதே இல்லை. பயம் என்னும் துறை விலகுகிறது. உங்களுக்குள்ளிருந்து தாவீது என்னும் பொக்கிஷம் எழும்ப போகிறது, எழும்ப போகிறது. தரிசனத்தின் மோசே தோத்துறான், தைரியத்தின் தாவீது. அல்லே சொல்லுங்க. அப்போ அதான் பொக்கிஷம் தோத்துறான். தரிசனம் பொக்கிஷம், தைரியம் பொக்கிஷம். பொக்கிஷமா கத்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்க போறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 படிக்கிறோம். அப்ப மிகுந்த பலன் வேணும்னா என்ன இருக்கணும் சொல்ல மாட்டீங்கள? தைரியம் இருக்கணும். டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செத்து போயிடக்கூடாது. அமீன் சொல்லுங்க. அப்பா அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் செத்து போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நெகட்டிவா பேசுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. தோத்துறோம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட அப்படிப்பட்டவங்களா கூட இருப்பாங்க. அமீன் சொல்லுங்க. அப்புறம் தோத்துறோம். அல்லேலூயா. இதெல்லாம் கண்டு துவளக்கூடாது. அங்க என்ன தாவீத எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்கன்னா இருக்கு. சத்தியத்தை சொல்றேன் கேளுங்க. அங்க சொன்னேன், என்ன சொன்னேன்? தோத்துறோம். பார்வோனின் திரை விலகுகிறது. தோத்துறோம். ஆமா, தரிசனத்தின் மோசைய கத்தர் பொக்கிஷமாய் தருகிறார் அப்படின்னு சொன்னேன். அதற்கு என்ன செய்யணும்? கதறலை நிறுத்தாதிருங்கள் அப்படின்னு சொன்னேன். இங்க சொல்றேன் தோத்துறான். ஆமா, பயத்தின் திரை விலகுகிறது. தைரியத்தின் தாவீத பொக்கிஷமா கத்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆமா, கனவீனம் பண்ணுவதை நீக்கிவிடுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். என்ன கனவீனம் பண்றது? இவனைத்தான் கத்தர் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. யார? தாவீது. அவன் தான் மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வரப்போறான். அது தேவனுடைய திட்டம். அதனாலதான் அவனை யுத்த களத்துக்கே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே தாவீத கனவீனம் பண்றான், தாவீதின் வார்த்தையை கனவீனம் பண்றான், தாவீதின் பிரசங்கத்தை கனவீனம் பண்றான், தாவீதின் விசுவாசத்தை கனவீனம் பண்றான். அவங்க அண்ணமாரு கனவீனம் பண்றாங்க, சவுல் கனவீனம் பண்றான், எல்லாருமே அவனை டிஸ்கரேஜ் பண்றாங்க. இந்த கனவீனம் பண்ற சுபாவம் நமக்கு இருக்கிறதுனாலதான் பயம் நம்மளை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேக்கு, விலக மாட்டேக்கு. தோத்துறான். வார்த்தையை கனவீனம் பண்றது, வார்த்தையை சுமக்கிற மனுஷனை கனவீனம் பண்றது, தாவீத கனவீனம் பண்றது, தாவீது மாதிரி இருக்கிற ஊழியரை கனவீனம் பண்றது, அவர் மூலம் வருகிற பிரசங்கத்தை கனவீனம் பண்றது. தோத்துறோம். அவிசுவாசமா எதிர்மறையா டிஸ்கரேஜ்மெண்டா பேசுறது. அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்னைக்கு நம்ம பயந்து பயந்து பயந்து பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு கிடக்கிறோம். தோத்துறோம். உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கனப்படுத்துங்க. உங்களுக்கு முன்னால கத்த நிறுத்துகிற தாவீத கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? அல்லேலூயாவா? அவங்க சின்னவங்களா பெரியவங்களா, உங்களுக்கு சீனியரா ஜூனியரா, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஆளு அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற ஆளுனா அவங்களை என்கரேஜ் பண்ண பழகிக்குங்க, அவங்களை கனம் பண்ண பழகுங்க, அவங்களுக்கு கொடுக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவங்களுக்கு கொடுக்கிற தைரியத்தை கனம் பண்ணுங்க. கைய உயர்த்தி ராமன். ஆமா, அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணி தான் இன்னைக்கு எழுப்புதலை பார்க்க முடியாம போச்சு. தோத்துறோம். இவங்களும் எழும்புறது கிடையாது, எழும்புகிற ஆள் என்ன செய்யறது, எழுப்பி என்கரேஜ் பண்றதும் கிடையாது. நாங்களும் போய் யுத்தம் பண்ண மாட்டோம், யுத்தம் பண்ண போற நீயும் உன்னையும் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். நாங்க எப்படி தொடனடுங்கி செத்துக்கிட்டு இருக்கிறோமோ நீயும் அதே மாதிரி தான் சாகணும். தோத்துறோம். நாங்க எப்படி சுயநலத்துல சுருண்டு கிடக்கிறோமோ நீயும் அப்படித்தான் சுயநலத்துல என்ன செய்யணும், சுருண்டு கிடக்கணும். நானே பெரிய ராஜா, நானே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு கிங்கு. தோத்துறாம். உனக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட நானு பெரிய சீனியரு, சூப்பர் சீனியரு. நானே நான் சவுல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்ல சொல்லுங்க. அப்பா நானே தோத்துறாம். முடியாது மாஜாதமாபா, நான் பார்க்காததா, நான் எத்தனை யுத்தத்தை பார்த்தேன், என்னென்னலாம் சாதிச்சிருக்கேன். தோத்துறாம்.
1: ஆனா இப்பதான் சுருண்டு போய் கிடக்குறேன், அது வேற விஷயம். நீ இந்த நேரத்துல எழும்பி டவுசர், ஆமா சின்ன பய இளைஞன், அப்படியாக்கு இப்படியாக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, சபையில எழும்புற ஆளுகளை என்ன செய்யாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. பிள்ளைங்க ஜபத்துல இன்வால்வ் பண்ணா இருந்தா அவங்கள ஜபத்துல என்கரேஜ் பண்ணு. சும்மா ஜபம் ஜபங்காத, ஆமா சும்மா பைபிள் பயில்வுங்காத. கலெக்டர் ஆகணும்ல, டாக்டர் ஆகணும்ல, இன்ஜினியர் ஆகணும்ல, இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயாவா? பைபிள் படிச்சாதான் அவன் கலெக்டர் ஆவான், பைபிள் படிச்சாதான் இன்ஜினியர் ஆவான். பைபிள் படிச்சா எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்? தோத்துறோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் மாதிரி பேசக்கூடாது. ஹல்லேலூயாவா? விவகாரமாய் பெரும் சாக்கிறத தோத்துறோம். கத்தர தேட அப்பதான் ஞானம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதாவது பிள்ளைய தேவனை தேட மாட்டேங்கன்னு கவலைப்பட்டா ஒன்று ரெண்டு வயா கொஞ்சம் உற்சாகமா சப ஆண்டவர் ஊழியம்னு வைராக்கியமா வந்தா பின்னாடி பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறது போகாத. இப்படி ஊழியம் ஊழியம்னு போகாத, அப்படியே போயிருவ. எங்க பிள்ளைகளை தேவ காரியங்கள்ல இன்வால்மெண்ட் பண்ணுங்க. ஆமேனா? பாட புஸ்தகத்தை கூட லேட்டா படிக்கட்டும், பைபிளை முதல்ல படிக்கட்டும். என்ன சொல்ல மாட்டிய? கோமுறுக்க கூட ரெண்டாவது செய்யட்டும், ஒரு அரை மணி நேரம் நல்ல நேர் முழங்கால புள்ள என்ன செய்யட்டும், ஜெபிக்கட்டும், என்கரேஜ் பண்ணுங்க. சொத்துறான், பி எ பர்சன் ஆஃப் என்கரேஜிங். சொத்துறான், யுவர் சைல்ட், உங்க பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, இருக்கிற விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு பாட்டை அவங்க நல்லா பாடுனா நல்லா பாடுறீங்க. ஆமென். சொத்துறான், கர்த்தர் இன்னும் உங்களுக்கு கிருபையை தருவாராக, அப்படி சொல்லுங்க. அந்த அளவுக்கு வராது, அப்படிங்காதீங்க, அது ஒரு பேய். அல்லே சொல்லுங்க. அப்பா தோத்துறான் உடனே, அப்படி நாளா அப்படிங்காதீங்க. தோத்துறான் என்ன நாள்லாம் சுவாஸ்திரன். அல்லே சொல்லுங்க, இப்படி சொல்லாதீங்க. ஒரு பாட்டு பாடுனா சந்தோஷமா என்கரேஜ் பண்ணுங்க, ஒரு பிரசங்கம் பண்ணா என்கரேஜ் பண்ணுங்க. ஆமேனா? எனக்கு எத்தனை பேர் ஆராதனை பண்ணாலும் எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். தோத்துறோம், அதுல சாம் பாஸ்டர் ஆராதனை ரொம்பவே பிடிக்கும். கிளப்பு வர்ற அப்படியே, ஆமா அப்படிம்பாரு அப்படிம்பாரு அப்படிம்பாரு. அடிக்கடி நான் அப்படியே நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வந்து அவர் ஆராணி மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவேன். அல்ல சொல்லுங்க. அப்பா சக்கு பக்கம் பாரு, இருக்கிறீங்களா? அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. ஆமேனா? என்ன பேச மாட்டிய? என்கரேஜ் வேற மாதிரி பண்ணாதீங்க, பாஸ்டரை விட அப்படிங்காதீங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா இப்படி சில ஆள் இருக்கு, இந்த ஆகார் நல்லவளாத்தான் இருந்திருப்பா. ஆகார் தோத்துறான், புரியுதுங்களா? ஆபிரகாமோட கனெக்ஷன் ஆன உடனே ஒரு ஒன்று உள்ள உருவாயிருக்கு. தலைவரோட கனெக்ஷன் ஆனாலே ஏதாவது ஒன்று உருவாகும். தோத்துறான் உடனே அங்கே இருக்கிற மற்ற ஆளுகள்லாம் குழப்பியிருப்பாங்க. ஆகார் அவள் பழைய கூடியும் பாத்திரம் நல்லா தான் விளக்கியிருப்பா. இன்னைக்குமா பாத்திரம் விளக்குற? நேற்று வரைக்கும் விளக்குனா சரிதான், இன்னைக்கு ஆபிரகாம் வாரிசே உள்ள கிடக்கு, போய் பாத்திரம் விளக்குறியே, இதுக்கு பிறகலாம் சாராளுக்கே இல்லை உனக்கு எம்பிட்டு பெரிய விஷயம் அப்படின்னு அங்கே ஒரு நாலு பேய் இந்த பேய குழப்ப. அல்ல சொல்லுங்க. அப்போ அந்த நாளோட இந்த பேயும் சேர அஞ்சு பேய் ஆயிடுச்சு. அமீன் சொல்லுங்க. அப்புறம் என்ன பேச மாட்டேறிய? சரி அவளுக்கு குழப்பினாலும் தவறு சும்மா கிட ஏற என்னுடைய என்ன இது எஜமானி எங்க அம்மா சாராளம்மா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கலனா எனக்கு இது கிடைச்சிருக்குமா? சும்மா பேச்சக்குற பேய் அப்படி இல்லை அவ சொல்லியிருக்கணும் அவளுக்கு உடனே. அப்படி இப்ப காலரே இல்லாமல் போச்சு. அல்ல சொல்லுங்க, தூக்கி விடுறது அப்படி காலரெல்லாம் தூக்கி ஆத்தாடி, அதுவும் சரித்தானே, இனி எனக்கு நான் விளக்க மாத்த எடுக்கணும், எடுத்து அவளை அடிக்கிறதுக்கு தான் தோத்துறோம், இனி கூட்டுறதுக்கெல்லாம் விளக்க மாதிரி வேணாம், எதுக்குன்னா இனி பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சாராளை என்னவா நினைச்சாளா? அற்பமா எண்ணினாலாம். அதனால தேவையில்லாம வேற மாதிரி எல்லாம் என்ன செய்யாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. இருக்கிறீங்களா? ஒண்ணு இல்ல, நாசமா போயிரும் அவ்வளவுதான். ஹல்லேலூயா! அவ கிளம்பி புசுக்கு புசுக்குன்னு சபையை விட்டு நினைஞ்சிட்டா போயிட்டா, வேற மாதிரி என்கரேஜ் பண்ணி சபையை விட்டு ஆள என்ன செய்யாதீங்க, நிறைய பிளான்லாம் போடுறாங்க. நான் பொதுவா சொல்றேன், நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பாயிண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. வேற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆமேனா. தோத்துறான்.

பார்த்து, எந்த வியாதிய பார்த்து, எந்த தேவைய பார்த்து, எந்த கடன் பாரத்தை பார்த்து, எந்த கோலியாத்தை பார்த்து, எந்த அதிகாரத்தை பார்த்து, எந்த அதிகார வர்க்கங்களை பார்த்து, எந்த சட்டங்களை பார்த்து, எந்த காரியங்களை பார்த்து நீங்க அதைரியப்பட்டு பயப்பட்டு கலங்கி கொண்டிருந்தீர்களோ, இன்றைக்கு அதற்கு இறுதி நாள், அந்த பயத்தின் இறுதி நாள், அந்த அதைரியத்துக்கு இன்றைக்கு இறுதி நாள், அந்த கோலியாத்துக்கு இன்றைக்கு இறுதி நாள், அந்த பயத்தின் துறை விலகுகிறது. ஒரு பொக்கிஷமாம் தைரியம் உங்களுக்குள்ளே, ஒரு பொக்கிஷமாம் தைரியத்தின் தாவீது உங்களுக்குள்ளே கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சட்டம் வந்துருமோ, அந்த சட்டம் வந்துருமோ, சபைக்கு போக முடியாம போயிருமோ, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தின் அபிஷேகத்தை, தைரியத்தின் ஆவிய சபைகளுக்குள்ள கர்த்தர் ஊற்ற போறார். எந்த கோலியாத்தையும் ஃபேஸ் பண்ற, எந்த கோலியாத்தின் சட்டத்தையும் வார்த்தையையும் மிரட்டலையும் எதிர்த்து நிற்கிற கர்த்தருக்கு தோத்துறா ஒரு தாவீதின் தைரியம். எதிர்த்து நிற்கிற ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் நேகோவின் தைரியம். எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. ஒரிசாவுக்கு காசு அனுப்புறதோட இல்ல தோத்துறான். ஆமா, அவங்க ஊழியத்தை நம்ம இங்கிருந்து ஏதோ கொடுத்து தாங்கிறது மட்டும் இல்ல, நாமளும் போய் ஒரிசாவில் அவர் கூட நின்று தோத்துறோம். தைரியமா யுத்தம் பண்ணுகிற கூட்டமாய் எழும்பணும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் மிஷினரிகளை எழுப்ப போறாரு. வட இந்திய தேசத்திற்கு புறப்பட்டு போக போறீங்க. தைரியம் உள்ள தாவீதுக்களா யுத்த களத்துக்கு போக போறீங்க. தைரியம் உள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேகோக்கள் இங்கிருந்து எழும்ப போறாங்க. ராஜாக்களுக்கு முன்னால நிக்க போறாங்க, அதிகாரிகளுக்கு முன்னால நிக்க போறாங்க, தேசத்துல மிகப்பெரிய அசைவை கொண்டு வர போறாங்க. ஆமேனா, அல்லேலூயாவா. சுவிசேஷம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை, ஒரு ஆளை ஆத்மாவை சர்ச்சுக்கு கூட்டு வர்றதுக்கு தைரியம் இல்லை. சிலருக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம்னு சொல்றது கூட என்ன கிடையாது, தைரியம் கிடையாது. கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், எல்லா பயத்தின் திரை விலகி ஒரு தைரியத்தின் தாவீது என்கிற பொக்கிஷம் எழும்ப போறது உங்க வாழ்க்கையில். அதை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்றேன் தோத்திரம். பஞ்சத்தின் திரை விலகுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வேத பகுதி தான் ஒன்று ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 17:1 நாம படிச்சோம்னா, எலியாவின் நாட்கள் அது, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 3.5 வருஷம் தேசத்துல என்ன பஞ்சம், ஆகாரம் இல்லை. எலியாவையே தோத்துறோம். கொஞ்ச நாள் அந்த சாரி பார்த்து விதவ வீட்டில் வச்சு போஷிக்கிறாரு, கொஞ்ச நாள் கேரித்து ஆத்துல வச்சு போஷிக்கிறாரு ஆண்டவர். தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். ஆமா, ஜனங்கள் திகைத்து போயிருக்கிறாங்க, ஆகாரத்துக்காக கலங்கி போயிருக்கிறாங்க தோத்துறோம். தேசத்துல ஒரு பெரிய குழப்பம் பாருங்கள். ஆண்டவர் அந்த பஞ்சம் என்கிற துறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தோத்துற ஐஸ்வர்யம், ஆகாரம், ஆசீர்வாதம், மழை என்கிற ஒரு பொக்கிஷத்தை அவர்களுக்காக தீர்க்கன் எலியாவை கொண்டு திறந்தார். கைய வைத்துறாமே சொல்லுங்க. ஆமா, நான் வசனத்தை வாசிக்கிறேன். அதே தோத்திரம் 1 ராஜாக்கள் 18 19 வசனத்திலிருந்து படிக்கிறேன். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், இசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஆமேன் சொல்லுங்க. தோத்திரம் பாருங்க, எலியா கர்மேலுக்கு வருகிறார், அங்க மோசே எகிப்துக்கு வருகிறார். எங்கேயோ மறைஞ்சிருந்த ஒரு மோசைய கத்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து எகிப்துல நிறுத்துறாரு. வனாந்தரத்துல அங்க இங்க மறைஞ்சு கிடந்த தாவீத கத்த ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து யுத்த களத்துல நிறுத்துகிறார் தோத்துறார். இங்க பாருங்க, 3.5 வருஷம் எலியாவை தேசம் தேசமா தேடுறாங்க, பட்டணம் பட்டணமா தேடுறாங்க, ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஆகாப்பா அவர் மறிச்சே போயிருப்பாருங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் செத்து போயிருப்பாரோங்கிற நினைப்புக்கு வந்துட்டாரு. அப்படி மறைஞ்சு கிடந்த எலியாவை இப்ப ஆண்டவர் கொண்டு வந்து கர்மேல்ல நிறுத்துகிறார். கைய உயர்த்தியாமே அல்லேலூயா. எலியாதான் அந்த பஞ்சத்தை நீக்குகிற மிகப்பெரிய பொக்கிஷம் தோத்துறான். தேசத்தின் பஞ்சம் என்கிற திரையை விலக்கி, ஆமா,

0: ஒரு செழிப்ப ஆசீர்வாதத்தை மலைய ஐசூரியத்தை தோற்றம் ஆமென் இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் எலியாவை பொக்கிஷமாய் அங்கே கொண்டு வந்து கர்மேல நிறுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் பஞ்சம் பொருளாதாரத்துல தோத்துறோம், தரித்திரம் ஆமா இன்னும் தரித்திரம், இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் கடன் அடைக்க முடியல, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, பிசினஸ்ல நஷ்டம், கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் நஷ்டம், அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பஞ்சம், ஒரு பற்றாக்குறை, ஒரு வெறுமை, ஒரு விரக்தி நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சம், ஜபத்துல பஞ்சம், தேவனோடு இருக்கிற உறவுல பஞ்சம், தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்துல பஞ்சம், தோத்திரம் ஊழியத்துல பஞ்சம், ஆத்துமாக்களற்ற பஞ்சம் என்று பல்வேறு காரியங்கள்ல பஞ்சம். கர்த்தர் வரப்போகிற நாட்கள்ல சபையில எந்த பஞ்சமும் இல்லாம, சபையில எந்த பஞ்சமும் இல்லாம, ஆத்தும அறுவடை பஞ்சம் இனி சபைக்கு இருக்க போவதில்லை, சபையில ஐஸ்வர்ய பஞ்சம் பொருளாதார பஞ்சம் இருக்க போவதில்லை. நிறைய தரிசனங்கள், நிறைய திட்டங்கள், ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு பணம் இல்லை. தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு பல மகிமையான வழிகளை திறக்க போறாரு, பொக்கிஷங்களை திறக்க போறாரு. பஞ்சம் என்னும் துறை, பற்றாக்குறை என்னும் துறை விலகுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் விலகுது, தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் விலகுகிறது. கர்த்தர் எனக்கு தான் சொல்றாருங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பற்றாக்குறை என்னும் துறை விலகுகிறது, பஞ்சம் என்கிற துறை விலகுகிறது. கர்த்தர் பக்கம் நில்லுங்கள் அல்லே சொல்லுங்க. அப்போ கர்த்தர் பக்கம் நில்லுங்கள், கதறலை நிறுத்தாதிருங்கள். தோத்திரம் பார்வோன் என்னும் திரை விலக போகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இரண்டாவது சொன்னேன், தோத்திரம் கனவீனம் பண்ணுவதை நீக்குங்கள். தோத்திரம் என்ன திரை விலக போகுது? பயம் என்னும் திரை விலக போகிறது. இப்ப சொல்றேன், கர்த்தர் பக்கம் நில்லுங்கள். தோத்திரம் பஞ்சம் என்னும் திரை விலக போகிறது. எலியா வந்து பிரசங்கம் பண்றாரு, தோத்திரம் கர்த்தர் தெய்வமானால் நீங்க என்ன செய்யுங்க? கத்தரை பின்பற்றுங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், 21 எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கத்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர்தான் சொல்றாரு, ஆமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இந்த அனுபவம் மாறினாலே பஞ்சங்கிற திற விலகிரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன்னா தேவன் தான், சபை ஆலயம் ஆராதனை வசனம் வார்த்தை வாக்கு தத்தம் ஊழியம் ஊழியக்காரரு சப மக்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா முக்கியத்துவமானதா இருக்கணுமே ஒழிய உலகம் பணம் உலகத்தின் உறவுகள் காரியங்கள் நமக்கு பிரதானமா ஒரு நாளும் இருக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒட்டுமொத்த தேசமும் அந்த பக்கம் நிக்குது, எலியா மட்டும்தான் இந்த பக்கம் நிக்கிறான். தோத்திரம் இவனை கொள்றதுக்கெல்லாம் பிளான் பண்ற ஆள்லாம் அந்த பக்கம் நிக்குது, இவனை காலி பண்றதுக்கு பிளான் பண்ற ஆள் அந்த பக்கம் நிக்குது, தனி ஒரு மனுஷனா கோட்டுக்கு இந்த பக்கம் எலியா நிக்கிறாரு. தோத்திரம் அவர் சொல்றார், நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன், நான் கர்த்தர் பக்கம்தான் நிப்பேன், இதுவரைக்கும் நின்னேன், இனிமேல் என்ன செய்வேன் நிப்பேன். நீங்க வேணா என் பிரசங்கத்தை கேட்டு கோட்டை தாண்டி இங்கிட்டு வரலாமே ஒழிய நான் உங்களுக்கு பயந்து கோட்டை தாண்டி அங்கிட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். கைய உயர்த்தி ஆமேனா மச்சான். இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேணாம். தோத்திரம் நீங்க என் பக்கம் சாஞ்சு ஆண்டவர் ஆராதிக்கிற ஆளா மாறணுமே ஒழிய நான் உங்க பக்கமெல்லாம் இழுக்கிற இழுப்புகளை நினைச்ச மாட்டேன், வரமாட்டேன். நான் கர்த்தர் பக்கம்தான், நான் என் சபையின் பக்கம்தான், நான் சத்தியத்தின் பக்கம்தான், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பக்கம்தான், சர்வ வல்லவர் பக்கம்தான் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். பஞ்சத்தின் துறை விலக போது, பற்றாக்குறையின் துறை என்ன செய்ய போது? விலக போகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களுக்குள்ளிருந்து சபைக்குள்ளிருந்து தேசத்தின் பஞ்சத்தை போக்குகிற நீக்குகிற எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. நம்மளை எலியாவாகவே கர்த்தர் மாற்ற போறாரு. தேசத்தின் பஞ்சம் நம்ம மூலம் மாறப்போது. ரட்சிப்பில்லாத பஞ்சம், சமாதானம் இல்லாத பஞ்சம், ஆசீர்வாதம் இல்லாத பஞ்சம், நித்திய ஜீவன் இல்லாத பஞ்சம், ஏசில்லாத பஞ்சம் இன்னைக்கு தேசத்தை மூடி இருக்கே.
1: கத்தர் வருகிற சொத்திர நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு எலியாவா எழுப்பி தேசத்தில் இருக்கிற தொத்திர ஆவிக்குரிய பஞ்சங்களை பூர்த்தி செய்ய போறாரு, பூர்த்தி செய்ய போறாரு. நீங்க ஒரு நபர்கிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் மாறப்போகுது. உங்களை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பஞ்சம் மாறப்போகுது. ஆமென். ஒரு எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் உங்களை நிரப்பி பயன்படுத்த போகிறது. எத்தனை பேர் ஆமென்? கத்தர் பக்கம் நில்லுங்கள். ஆமேனா? சொந்தம் பந்தம் உறவு உலகம், ஆமா, பார்க்கிற பக்கமெல்லாம் சாயாம கத்தரின் பக்கம் நில்லுங்கள். தோத்திரம் பற்றாக்குறையின், தோத்திரம் பஞ்சத்தின் திரை விலகும். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கத்தருடைய சத்தத்தை இந்த நல்ல நேரத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஓ ராஷா காத்தரா, வரப்போகிற வருஷம், த இயர் வில் பி த இயர் ஆஃப் அன்வெயிலிங். எல்லா துறைகளையும் கத்தர் நீக்குகிற வருஷமாக இருக்க போகிறது. எல்லா கதவுகளையும் கத்தர் உடைக்க போறாரு, தாழ்பால்களை முறிக்க போறாரு, தடைகள் மாற போகுது. தோத்ரா ஹல்லேலூயா ஷாக்கா தராபாலாமா. பார்வோனின் கிரியைகள் அழிய போது, கோலியாத்தின் கிரியைகள் அழிய போது, ஓ இசபேலின் ஆவிகள் அழிய போது, கத்தர் முறிக்க போறாரு. இசபேலுக்கு எதிரா உங்களை ஒரு எலியாவா நிறுத்த போறாரு, கோலியாத்துக்கு எதிரா உங்களை ஒரு தாவீதா நிறுத்த போறாரு, பார்வோனுக்கு எதிரா உங்களை ஒரு மோசையா நிறுத்த போறாரு.

தேவன் பக்கம் நிக்காத கூட்டத்தை, பாகால் கூட்டத்தை, பாகால் தீர்க்க தரிசன ஆவிகளை கீஸ்

வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுது. ஓ, தேசத்துக்கு கனி கொடுக்கிற நபர்களா பிரகாசிக்க போறீங்க. திரைகள் விலகுகிறது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற திரைகள் இன்றைக்கு விலகுகிறது. இனி பார்வோன் இல்லை, இனி கோலியாத் இல்லை, இனி யெசபேல் இல்லை, இனி பயத்தின் ஆவி இல்லை, இனி பஞ்சங்கள் இல்லை, இனி பார்வோன்கள் இல்லை. திரை விலகுகிறது, தடைகள் விலகுகிறது, அற்புதங்கள் உதிக்கிறது. புதிய பொக்கிஷம், புதிய பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருந்த புதையல்கள் உங்க கண்களுக்கு முன்னால் வருகிறது. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமா, இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். என்னுடைய கதறலின் ஜபத்தை நான் நிறுத்தாதிருப்பேன்னு தீர்மானிக்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். என் ஜபத்தை நீ நிறுத்த மாட்டேன், என் தொடர்ந்தேச்சியான ஜபங்களை நிறுத்த மாட்டேன், இனியும் ஜபிப்பேன், இனியும் போராடுவேன், இனியும் மன்றாடுவேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் உங்க கரத்தை உயர்த்தலாம். தோத்துறோம், தோத்துறோம், தோத்துறோம். நான் யாரையும் கனவீனம் பண்ண மாட்டேன், வார்த்தையை கனவீனம் பண்ண மாட்டேன், அபிஷேகத்தை கனவீனம் பண்ண மாட்டேன், ஆராதனையை கனவீனம் பண்ண மாட்டேன், தாவீதை கனவீனம் பண்ண மாட்டேன், தேவ சத்தத்தை கனவீனம் பண்ண மாட்டேன், ஆலயத்தை கனவீனம் பண்ண மாட்டேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். கர்த்தர் பக்கம் தான் நிப்பேன், சத்தியத்தின் பக்கம் தான் நிப்பேன், ஆண்டவர் பக்கம் தான் நிப்பேன், என் சபையின் பக்கம் தான் நிப்பேன், தரிசனத்தின் பக்கம் தான் நிப்பேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். உங்களுக்குள் இருந்து ஒரு எலியா, உங்களுக்குள் இருந்து ஒரு தாவீது, உங்களுக்குள் இருந்து ஒரு மோசேய கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அர்ப்பணிப்போ, அர்ப்பணிப்போ, அர்ப்பணிப்போ. துறைகள் விலகுகிறது, துறைகள் விலகுகிறது, பொக்கிஷங்கள் வெளியே வருகிறது, பொக்கிஷங்கள், ஒளிப்படத்தின் புதையல்கள் வெளியே வருகிறது.

ஜீவன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்விலே நல்ல ஆவி என்ற தலைப்பில், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதம் 143:10 உங்களோடு நாங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை குறித்து தாவீது நல்ல ஆவி என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நீங்கள் கெட்ட ஆவிகள் உண்டு, அசுத்த ஆவிகள் உண்டு, பொல்லாங்கை ஏற்படுத்தும் ஆவி உண்டு, பயமுள்ள ஆவி உண்டு என்று நீங்களாகவே அறியலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், தெய்வீகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர். கர்த்தர் யாக்கோபோடு பேசி, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 32:9 நீங்கள் இதை காணலாம். ஆவியானவர் ஒருபோதும் உங்களுடைய தீமைக்காக கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நல்லதையும் நன்மையானவைகளையும் எதிர்பாருங்கள். அவர் உங்களுடைய பரமபிதா அல்லவா? தகப்பன் பிள்ளைக்கு இறங்கி நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா இவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களுக்கு தேவையான நன்மை எது என்று கேளுங்கள். வறட்சியான நிலங்களை அல்ல, செழிப்பான நல்ல நிலங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களை பாருங்கள். ஒரு பக்கம் சவுல், மறுபக்கம் தாவீது. சவுல் தாவீதை பகைத்தார், ஈட்டியால் கொன்று போட பகை தேடினார். பெருமை அவருக்குள் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. தாவீதை கொன்றால் அவர் தன்னுடைய ராஜ்யபாரம் பலப்படும் என்று எண்ணினார். ஆனால் தாவீதை பாருங்கள், கர்த்தர் சவுலை எத்தனையோ தரம் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தாலும், தாவீது அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் என் கையை நீட்ட மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன் என்று விலகிக் கொண்டார். ஒரு நாள் சவுல் அதை உணரும்படி கர்த்தர் வாய்ப்பளித்தார். அவர் நேருக்கு நேராய் தாவீதை பார்த்தார். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று 1 Samuel 24:17-19 சவுல் இப்படியாக சொல்லி தாவீதை ஆசீர்வதித்தார். தீமைக்கு தீமை செய்வது எளிது, பஞ்சம் வைத்து பழி வாங்குவதும் எளிது. இது மனுஷீக குணம். ஆனால் தெய்வீக குணம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தாமே மலைப்பிரசங்கத்தில் அதை சொன்னார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. ஒருவன் உன்னை 1 mile தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 mile தூரம் போ. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று Matthew 5:41-45 நாங்கள் காணலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தாரை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறார். அபிஷேகம் பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆகவே அவர் தருகிற தெய்வீக சுபாவங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் போதனைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு முடிந்த வரையிலும் நன்மை செய்யுங்கள். ஆமேன். உங்கள் நினைவுக்காக, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்றவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, எந்த

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் we worship you.

வாழ்க்கையில உயர்வான நேரங்களிலும் தாழ்வான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் இன்பமான நேரங்களிலும் உபத்திரவத்தின் வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் எங்க வாழ்க்கையின் எல்லா பெருக்கத்தின் மத்தியிலும் இயேசுவே

புத்தகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்ற ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா? நாங்கள்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்போம், ஆண்டவரே நாங்கள் உண்மை சேவிப்போம், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்போம், ஆண்டவரே ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

எங்களை போஷித்தீர்களே, ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்களே. எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ உள்ளடங்கின் காவம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே, ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதுவில்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

0: முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord.
1: எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களா எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவர், அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவர். ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்

போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீ மக்கினியை போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி லெபனேஸ்வரே, இம்மட்டும் தாங்கி கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை வரும் எதிர்பார்க்கிறார் இடங்களில் என் தேவன் அற்புதங்களை செய்தீரே. வாய்க்காலை நிரப்பினீரே, கடக்கப்படுகிறே, அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை

0: அவங்க நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கவாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய எபெனேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 கழுகுகள் தனியாக உயர பறக்கும் தன்மையுடையவை. தன்னோடு ஒரு கூட்டம் கழுகு பறக்க வேண்டுமென்று அது ஒருபோதும் நினைக்காது. மேலும் அது ஒருபோதும் தகைவிலான் குருவிகளோடோ அல்லது ஏனைய சிறிய பறவைகளோடோ தன்னை ஒப்பிட்டு பார்க்காது. இந்த சிறிய பறவைகள் ஒருபோதும் கழுகு பறப்பது போல மிகுந்த உயரத்தில் பறப்பதில்லை. காகங்களோடு சேர்ந்து வாழாமல், சிறிய பறவைகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல், அவை தனியாக மலை உச்சியை நோக்கி பறக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் நமது ஆவிக்குரிய வாழ்வில் உன்னத நிலைக்கு உயர வேண்டுமே ஒழிய ஒருபோதும் பிறரை பார்த்து கீழே செல்ல நினைக்க கூடாது. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே நபர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை போலவே நம் வாழ்வின் உயர்ந்த நோக்கங்களையும் தேவ பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தையும் நாம் ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது. தங்கள் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக உன்னத நிலையில் இருப்பது உறுதி. யோசேப்பு பாவம் செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்தது. காகங்களைப் போல அசுத்தமானதை தின்பதற்காக யோசேப்பு தாழ பறக்க நினைக்கவில்லை. உடுத்தி இருந்த துணி போனாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டார். அதை போலவே தானியேலும் நேபுகாத்நேச்சாரின் அரமனையில் வாழ்ந்த பிற வாலிபர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை ஒரு தனித்த பரிசுத்தவானாக காத்துக்கொள்ள கவனமாயிருந்தார். ஆகவே இவர்கள் இருவரும் தேவனால் வல்லமையாக உயர்த்தப்பட்டார்கள். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க உன்னத ஸ்தானங்களை தேவன் அவர்களுக்கு தந்தார். அடிமையாய் விற்கப்பட்ட எகிப்து தேசத்தில் யோசேப்பு பெரிய அதிகாரியாக மாறினார். அதை போலவே போர்க்கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட தானியேல் அதே தேசத்தில் மிகப்பெரிய பிரதானியானார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தில் வாழும் மனிதர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அதற்கு விலகி இருந்தால் தேவனுடைய உயர்வுகள் நிச்சயம் நமக்கு உண்டு. ஆனால் சிம்சோன் தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து உலக சிற்றின்பங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதால் அவரால் ஒரு உயர்வை காண முடியவில்லை. அவருடைய பிறப்பு ஆச்சரியப்படத்தக்கதாயிருந்தும் நசரேய விரதத்துடன் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தும் அவர் தன்னை வேசிகளோடு இணைத்து கொண்டதால் சரிவை காண ஆரம்பித்தார். தேவன் தந்த பரிசுத்த ஆவியை இழந்து போனார். பலசாலியான சிம்சோன் பலம் இழந்து பெலிஸ்தேரின் கையில் சிக்குண்டார். சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டன. இறுதியில் அவர் பெலிஸ்தியரோடு மரணம் அடைந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும் பதிய வேண்டும். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம் இவைகளை மட்டும் அளவுகோலாக வைத்து அதை நோக்கி உயர தீர்மானித்தால் நாமும் நிச்சயம் உன்னதத்திலே கழுகுகளைப் போல உயர எழும்புவோம்.

2 கொரிந்தியர் 4 அதிகாரம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பிறன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானம் மத்தேயு 6:16-17-18 நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரை போல முகவாடலாயிராதியுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இன்றைய நாளிலே ஆண்டவர் இந்த உபவாசத்தை குறித்து இங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உபவாசம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது? மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். மனுஷர் காணும் பொருட்டு அவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி நீ செய்யாது. அப்போ நீ செய்யறது எப்படி? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படும்படியாக நாம் உபவாசம் பண்ணோம். உண்மையிலே அந்தரங்கத்தில் அந்தரங்கத்தில் என்று ஏன் இங்கே மத்தேயு 6 மூன்று காரியத்தில் பேசியிருக்கிறார். அந்தரங்கத்தில் தர்மம் பண்ணு, அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணு, அந்தரங்கத்தில் உபவாசம் பண்ணு. அதனால எல்லாமே வெளிப்பிரகாரமாக மனுஷர் காணப்படும்படியாக நாம் செய்யக்கூடாது என்பது தான் இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பக்தர்களாகிய நாம் ஆண்டுடைய விருப்பத்தின்படியாக இந்த மூன்று காரியத்தை செய்ய வேண்டும். தர்மம் செய்யும் போதும், ஜெபிக்கும் போதும், உபவாசிக்கும் போதும் இப்படியாக நாம் செய்ய வேண்டும். அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும். நம்ம அதை விளம்பரப்படுத்தவோ அல்லது காரியங்களை வெளியிலே தெரியப்படுத்தவோ அல்லது மற்றவர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியாக செய்வதோ அல்லது தவறு என்பதை அந்தரங்கத்திலே நாம் இதை நாம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உபவாசத்தை குறித்து இன்னொரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், ஏசாயா 58:3-7 வரைக்கும் உள்ள பகுதியில் என்னை சிந்திக்க வைத்தது. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஒரு கேள்வியோடு இங்கே தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறார். நான் எவ்வளோ உபவாசம் பண்ணுறேன், என் உபவாசத்தை ஆண்டவர் கேட்கலையே அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ இந்த காரியத்துக்காக நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், என் கணவர் திருந்த வேண்டும், அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளோ ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியத்துக்காக உபவாசித்திருந்து ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் கைக்கூடி வர வேண்டும் என்று. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் 4 இப்படியா சொல்லுது, 58, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படி ஆய் இந்த நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இப்படி உபவாசிக்காதன்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி உபவாசிக்கணும்? 5 சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்துமாய் ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்வதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்கிறாயா? அன்பானலே, இந்த 3 5 வரைக்கும் ஆண்டவர் இதெல்லாம் உபவாசம்னு சொல்றியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு பிரியமே இல்லை. எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் அழகா 6:7 சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடியிலும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் உன் மாம்சமானவனை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்றார். அப்போ இங்கே ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் எது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத உபவாசம் எதுன்னு ரெண்டு காரியத்தை பட்டியலிட்டு சொல்கிறார். நீ இப்படிலாம் உபவாசம் பண்ணிட்டு சண்டை போடுற, எதிரியை தாக்குறதுக்கு நினைக்கிற, உன்னுடைய குரலை உயர்த்தி பேசுகிற, இதெல்லாம் எனக்கு உபவாசம், இந்த இச்சையின்படி நடக்கிற, கட்டாயமாக உன் வேலையை செய்கிற, ஆனால் உபவாசம்னு சொல்லிக்கிற, மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்கிற, முக வாடலாக இருக்கிற, என்னங்க நான் சாப்பிடலிங்க உபவாசங்க, இதெல்லாம் ஆண்டவர் இந்த மாயமாலத்தை விரும்பலை. உபவாசம்னாக்கா உண்மையிலே உன்னை ஒடுக்கிறேன்னாக்கா அடுத்தவனுக்கு கொடு, உன் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு உனக்கு வஸ்திரத்தை கொடு. அப்போ சிறுமியானவனுக்கு செய்ய அதுதான் எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்கிறார். அன்பாலே இது தான் எனக்கு ஆழமாய் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்படியாக செய்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்றைக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறாரோ அன்றைக்கி அவர் ஒருவேளை சாப்பாட்டை என்ன செய்வார், அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவார். ரெண்டு வேளை உபவாசம் இருந்தார்னா ரெண்டு வேளை சாப்பாடை அடுத்தவங்களுக்கு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவார், உபவாசித்து ஜெபம் பண்ணுவார். அதனாலே அந்த இவர் சாப்பிட வேண்டிய காரியத்தை அடுத்தவர்கள் கொடுத்து அவர்களை சாப்பிட்டு திருப்தியாக்குறது. அப்போ பாருங்கள் எப்படியாக அவர் ஆண்டவருக்கென்று தன்னை ஒடுக்கி அடுத்தவர்களுக்கு தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறார். ஒருவேளை சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணுறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக இருக்கிறது. இந்த உபவாச நாளில் நாம் எப்படியாக உபவாசித்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய உண்மையான காரியத்தை அறியாதபடிக்கு நாம் புரியாதபடிக்கு இருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 6 அந்த நீயோ உபவாசிக்கும் போது மனுஷர்கள் காணப்படும்படியாக உபவாசிக்காத, அந்தரங்கத்தில் நீ உபவாசம் பண்ணு, அது வெளியரங்கமாக நான் அந்த உபவாசத்துக்கு பதில் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானே அந்த அந்தரங்கம் என்பது என்னன்னாக்கா மனுஷர்கள் காணப்படும்படியாக இல்லை, அது பிதாவே காணப்படும்படியாக ஏசியா 58 சொல்லப்பட்டது போல பசி உள்ளவனுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கறதும், அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடிகளை பிணைக்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும், இதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் சொல்கிறார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் செய்கிறோம், இதை நாம் கற்றுக்கொள்வோம், இதன்படி நாம் செய்வோம், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமான பதிலை பெற்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த உபவாசத்தை குறித்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இதை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான உபவாசத்தை நாங்கள் செய்ய நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோல்ல தகப்பனே, ஆமென்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓடச் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்கார்தூதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லாத களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தை சொல்லுங்க. என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்னும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்கள்ல நான் பாக்குறேன் பலர் பயமுறுத்த தான் செய்யறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிருப்ப, ஐயோ போயிருவே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்ற ஒன்னு இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்னு செய்யாதியா, தைரியமா இருயா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே, எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமை நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யாரை பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்த நல்லவர். அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை தாங்கி, உம்முடைய கிருபையாலங்களை சுமந்து கொண்டு, உம்முடைய கிருபையாலங்களை மீட்டு கொண்டு இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்களப்பா. நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமை பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னாட்களிலே நம்முடைய தேசத்தில் அநேக சிற்றரசர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் கொச்சின் மகாராஜா. நீண்ட காலமாக தன்னுடைய அரண்மனையை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. இந்தியாவில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் அவருக்கு தெரியாமலேயே இருந்தது. நமது தேசம் சுதந்திரமடைந்த பின்பு அரசர்கள் தங்கள் அதிகாரத்தையும் நிலையையும் இழந்து சாதாரண மனிதர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த கொச்சின் மகாராஜா வெளி உலகத்திற்கு வந்தபொழுது அவர் இருந்த பகுதியில் ஒரு கால்பந்து விளையாட்டு நடைபெற்றது. பார்க்கச் சென்றார். முதன்முறையாக அதை பார்த்தபொழுது அங்கே 22 நபர்கள் நின்று கொண்டு ஒரே ஒரு பந்தை அங்குமிங்குமாக அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை கண்டு அவர், என்ன, நம் நாடு அவ்வளவு தரித்திரமான நாடா? ஏன் ஒரே ஒரு பந்தை வைத்து எல்லோரும் போட்டி போடுகிறார்கள்? ஆளுக்கு ஒரு பந்து கொடுத்தால் என்ன என்று அருகில் இருந்தவரிடம் கேட்டாராம். முன்னாட்களைப் போல இப்பொழுது மீண்டும் கால்பந்து விளையாட்டு ஒரு முக்கியமான இடத்தை பெற்று வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்காளம், கோவா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்த விறுவிறுப்பான விளையாட்டை பலர் விரும்புகிறார்கள். பட்டணங்களில் இருப்பவர்கள் கிரிக்கெட், கோல்ஃப், டென்னிஸ் மற்றும் உள்ளிருந்து விளையாடும் விளையாட்டுகளை விரும்புகிறார்கள். சில வெளிநாடுகளில், குறிப்பாய் தென் அமெரிக்காவில், கால்பந்து விளையாட்டு மிகவும் முக்கியமானது. இந்த விளையாட்டிற்கு அதிகம் செலவில்லை. விளையாட்டில் பங்கு பெறும் அனைவருமே விளையாட்டின் ஆரம்பம் முதல் முடிவு வரை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். தங்களுக்கு எதிர்த்து செயல் இருக்கும் அந்த கோல் போஸ்டில் கோல் போட வேண்டும். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் தாங்கள் சொந்த பெயர் பெருமைக்காக எதையும் செய்வதில்லை. அங்கே ஒரு குழுவாக இணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வேகமாக முன்னால் சென்று சரியான நபரிடம் பந்தை கடத்தி கோல் எடுப்பதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் வேண்டும். அறியாமையிலும் எனக்கென வந்தது என்று வித்தியாசமான எண்ணத்திலும் வாழாமல் வீட்டிலோ, கல்வி கற்கும் இடத்திலோ, வேலை செய்யும் இடத்திலோ மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து வாழ்க்கையின் குறிக்கோளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனமும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறிவிட்டேன் என்று இல்லாமல், ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன் என்று வாழ நம்மை அழைக்கிறது. அறியாமையையும் பொறுப்பற்ற தன்மையையும் அகற்றி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாமும் ஓடுவோமா?

தமக்கென்று நம்மை பரிசுத்த மக்களாக அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மாடும் கழுதையும், ox and donkey. வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 6:11-18. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தைகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் நாம் வாசித்த பகுதியிலே 6:14 முதல் பகுதி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். Do not be unequally yoked together with unbelievers. தெய்வ பக்தியற்ற நபரை மனமுடித்ததால் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய வாலிபர் ஏராளம். திருமணம் என்பது ஒரு நுகம், மேரேஜ் இஸ் எ யோக். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுதலை திருமறை கண்டிக்கிறது. மாட்டையும் கழுதையையும் சேர்த்து உலாதிருப்பாயாக என்று உபாகமும் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் 22:10 சொல்லி வைத்து விட்டார். திருமறையின் 2 ஏற்பாடுகளும் அவிசுவாசிகள் விசுவாசிகளை அல்லது விசுவாசிகள் அவிசுவாசிகளை கலப்பு மனம் செய்வதை வெகுவாய் எதிர்க்கின்றன. மனம் திரும்பாதவரோடு பரிசுத்த வித்து கலந்து விடுவதை குற்றம், அது அக்கிரமம் என்றெல்லாம் வேதம் அழைக்கிறது. குறிப்பாக எஸ்ரா 9:6 வாசித்து பாருங்கள். நான் 1 மாத்திரம் வாசிக்கிறேன். எப்படி என்றால், 2 அவர்களுடைய குமாரத்தைகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். ஆண்டவர் பாருங்கள், அந்த வித்து கலந்து போவதே ஒரு பெரிய ஒரு பாதகம், அது ஒரு பாவம் என்று இவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு விதவை கூட அவள் ஒரு விசுவாசியாய் இருப்பாளானால் அவிசுவாசியாய் மணக்க அனுமதிக்கப்படவே இல்லை. மாறாக தனக்கு பிரியமான எவரையும் மணந்து கொண்டாலும் அவர் கர்த்தருக்குட்பட்டவராக, அதாவது ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7:39 மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நங்கையரே, வாலிபரே, காரணம் எதுவாயினும் அவிசுவாசியை மணக்க பெற்றோர் வற்புறுத்தினாலும் நீங்கள் திடமாய் மறுத்துவிட வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதலும் கர்த்தருக்குள் தான், கர்த்தருக்குள். கர்த்தருடைய காரியங்களுக்கு வெளியே அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிவது குறித்து ஒரு கேள்விக்குறி எழுப்பத்தான் வேண்டும். எவரையாவது நீங்கள் காதலித்து விட்டால் அவனோ அவளோ உண்மையாய் மனந்திரும்பாத பட்சத்தில் அவ்வுறவை நீங்கள் அறுத்தறிவதே மேல். திருமணத்திற்காக திருமுழுக்கு எடுப்பதெல்லாம் ஆபத்து. திருமணம் இல்லையேல் அது திருமணம் ஆகாது. ஒரு சில இணைப்புகளில் மனம் திரும்பாத கணவனோ மனைவியோ திருமணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்படுவது உண்டு. ஆனால் இதிலிருந்து எதையும் நாம் தெளிவாக போதிக்க முடியாது. தேவனுடைய வசனம் இப்படி கேட்கிறது, மனைவியானவளே
நீ உன் கணவனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? கணவனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய சவால். மனவாழ்வு ஒரு விளையாட்டு அல்ல. ஒருவேளை ஏற்கனவே அவிசுவாசியை மணந்திருந்தால் அந்நபரின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கடவுளை விசுவாசித்துக் கொண்டிருப்பதை விட வேறொன்றும் செய்வதற்கில்லை. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களில் இருந்து வாலிபர்களும் நங்கையர்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டால் விசுவாசிகளான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்திய கிறிஸ்தவத்திலிருந்து இந்த சாதி பிசாசு இன்னும் விரட்டப்படவில்லை. கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியில் இருந்து வரும் விசுவாசிகளுக்கு மனமுடித்து வைக்க கிறிஸ்தவ தலைவர்களும் சபை மேய்ப்பர்களும் சிரத்தை எடுக்க வேண்டும். மட்டுமல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள ரட்சிக்கப்பட்ட வாலிபரும் கன்னியரும் பிற மதங்களிலிருந்து விசுவாசி ஆகி உள்ளவர்களை மனமுடிக்க முன்வர வேண்டும் கூடாதா? சில வேளை இப்புது விசுவாசிகளை அவர்களது குடும்பத்தினர் அந்த சமுதாயத்தை விட்டே துரத்தி விடுவர். இப்படிப்பட்டவர்களுக்கு கனி உணர்வுடன் கரிசனையுடன் ஆதரவு தருவது திருச்சபையின் கடமை. பாமாலையிலே ஒரு நல்ல பாடல் உண்டு. வில்லியம் பேர்லே என்பவர் எழுதிய பாடலில் இருந்து தமிழாக்கம். சத்தியத்தில் நடத்தும் தந்தையே, உம் துணையின்றி கேடு சூழுமே, வானாள் சிற்றின்பம் ஆகியால் கெடும், சற்றும் நம்பிக்கையற்றே வாழிடும். அவரது ஆங்கில பாடல், Thy way, not mine, O Lord, however dark it be, lead me by thine own hand, choose thou the path for me. I dare not choose my lot, I would not, I might, choose thou for me, my God, so shall I walk aright. என்ன தெளிவான ஒரு ஜெபமும் அர்ப்பணிப்பும் என்று பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். Do not be unequally yoked together with unbelievers. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் முன்னால் வந்த இந்த தெளிவான செய்திக்காகவும் சவாலுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, நங்கையர்களுக்காக, அவர்களது பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவு கவர்ச்சியா இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் சுற்றுப்புறத்திலே காணப்பட்டாலும், ஒரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்கு அவிசுவாசியான ஒரு பெண்ணையோ மாப்பிளையோ இந்த பெற்றோர் பார்க்க மாட்டோம் என்று இந்த தீர்மானிக்கட்டும். அப்படியே ஆண்டவரே, இந்த அருமையான தம்பிமாருக்காக தங்கைமாருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்திலே வந்து நின்று எப்புறம் திரும்ப வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தாவே, அவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாராதபடி இந்த காரியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து உம்முடைய வழியிலேயே நடக்க நீர் உதவி செய்யும். இந்த செய்திக்கு கர்த்தாவே நாங்கள் எதிர் பேசாதபடி, எதிர் நினைக்காதபடி, கர்த்தருடைய வார்த்தை என்பதால் இதற்கு அடிபணிய எங்களுக்கு உதவி தாரும். காலம் பிந்திக் கொண்டிருக்கிற அநேகருக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மனவாழ்வை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: Arabanama.
1: சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் உங்களில் அநேகர் ஆத்துமாக்களிலே வறண்டு போய் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கலாய்த்து ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசமும் ஆகிய நன்மையானவற்றை தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள். ஆதலால் உங்களை திருப்தியாக்கி இன்றைக்கு நன்மையானவைகளை காண செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை மூன்று வகையான நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதித்து நடத்துகிறார். முதலாவதாக திரளான நன்மையின் ஆசிர்வாதம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் தொழிலாகிய மீன்பிடித்தலில் ஏமாற்றமும் விருதாவாகி போன பிரயாசங்களும் நாளைய தினத்திற்கு வழியில்லாத சூழ்நிலைகளும் ஆகி போன நிலையில் மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஒன்றும் அகப்படாமல் கவலையோடு ஆத்துமாவிலே தொய்ந்து போயிருந்த நிலையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார், விசாரிக்கிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். திரளான மீன்களை பிடித்து திருப்தியாய் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில், சந்திக்கிற மனிதர்களில், பணியிடங்களில் எல்லாம் உங்களின் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறதே, ஒரு பலனும் நன்மையும் காணப்படவில்லையே, எப்படி நாம் முன்னேறி செல்வது, நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டும் பொருளாதாரத்தில் தடைகள், வறண்ட சூழ்நிலை, ஒன்றுமில்லாத நிலைகள், உதவி செய்வார் யாருமில்லையே என்று அங்கலாய்த்து வேதனைகளோடு எப்படி சீமோன் பேதுரு தங்கள் வலைகளை அலசி கொண்டு இருந்தது போல, அவ்வளவுதான், இனிமேல் எந்த நன்மையும் நம்மை தேடி வராது என்று உங்கள் இருதயமாகிய வலைகளில் உள்ள விசுவாசத்தை, தேவன் பேருள்ள நேசத்தை, பாசத்தை, ஐக்கியத்தை, நம்பிக்கையை அலசிவிட்டு ஆத்துமாவிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கி போட்டு விரக்தியோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயமாகிய நம்பிக்கையின் வலைகளை மீண்டும் விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவில் போடும்படி ஆலோசனை தந்து திரளான நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தின் பேரில் பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கிறார். உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக திருப்பிக் கொள்கிற நன்மையின் ஆசிர்வாதம். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு பல வழிகளில் சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். தன் ஆஸ்திகள், உறவுகள், சமாதானம், சந்தோஷம், சரீரத்தின் பலன் போன்றவைகளை இழக்கும்படியாய் நேரிடுகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தரை விடாமல், விட்டு கொடுக்காமல், விருப்பமாய் நேசித்தபடியினால் மீண்டும் இழந்த யாவையும் திருப்பிக் கொள்கிறான். அவனுடைய விசுவாசம் அவனை ஜெயத்திற்குள் அழைத்து சென்றதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசின் சோதனைகளினாலும் வேண்டாத மனிதர்களினாலும் அல்லது உங்களின் அஜாக்கிரதையினாலும் பல நன்மைகளை, ஆசிர்வாதங்களை நீங்கள் இழந்தும் இழக்க நேரிட்டும் இருந்திருக்கலாம். அவைகளினால் ஆத்துமாவிலே வியாகுலத்துடன் நம்பிக்கையற்ற நிலையில், விசுவாசத்தை தொலைத்துவிட்ட நிலையில் விரக்தியோடும் வேதனைகளோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களின் இழந்த விசுவாசமும் நம்பிக்கையையும் கர்த்தர் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் இழந்து போன சகல ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இழந்து போன உறவுகளின் ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. சமாதானம், சந்தோஷம், அன்பு இவற்றை மீண்டும் துளிர்க்கச் செய்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக திருப்தியாக்குகிற நன்மையின் ஆசிர்வாதம். ஏசையாவின் புஸ்தகம் 38 நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கையில் ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம், நீர் பிழைக்க மாட்டீர், உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், மரித்து போவீர் என்று கூறுகிறார். அதை கேட்ட எசேக்கியா கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணி நினைத்தருளும் என்று
தன் ஜீவனுக்காய் அழுது கூப்பிடுகையில் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகளாகிய வியாதி, வறுமை, பிசாசின் கட்டுகள், பற்றாக்குறைகள், இப்படிப்பட்டவைகளில் உலகமும் சத்ருவும் உங்களை பார்த்து அவ்வளவுதான், முடிந்தது என்று சொல்லியும் பிழைக்க முடியாது என்று உங்கள் விசுவாசத்தை அழித்து போட்டும் காரியங்களை அவமாக்கியும் எல்லாவற்றிலும் வெறுமை, சமாதான குறைவு, நிலையில்லா நம்பிக்கைகளை கொண்டு வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் இதுவரையில் நீங்கள் வடித்த கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார், மரண கண்ணிகளை அவிழ்க்கிறார், வியாதியின் கூறுகளை அழிக்கிறார், பாவசாப கட்டுகளில் விடுதலையை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சமாதானம், சந்தோஷம், குடும்ப ஐக்கியம், வியாதியின் பாடுகள் போன்றவைகளினால் நீங்கள் இழந்து போன நன்மையின் வருடங்களை உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:16 நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்குவேன் என்பதின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களின் ஆத்துமாக்களை தேற்றி திரளான நன்மையினாலும், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற நன்மையினாலும், திருப்தியாக்கி நடத்துகிற நன்மையினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் நன்மை செய்கிற இயேசுவை அறியாது, ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. 105வது சங்கீதம், அதனுடைய 28வது வசனம். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவனுடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. வார்த்தையை எதிர்க்கத்தக்க வல்லமை எங்குமே கிடையாது. காரணம், அவருடைய வார்த்தை என்பது அது வல்லமையும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடவும் கூர்மையானதா இருக்கிறது. சர்வத்தையும் தாங்குகிறதா இருக்கிறது. சகலவற்றையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உண்டாகட்டும் என்று கர்த்தர் வார்த்தையை சொல்லுவாரானால் அது அங்கே உண்டாகும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு அனுதினமும் தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நினைவுபடுத்தினார் அல்லவா. பிசாசானவன் கல்லுகளை எடுத்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லும்போது இயேசு அதை தானே சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், இந்த வார்த்தையை யாருக்கும் எதிர்க்க முடியாது. அப்படி என்றால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிரம்பி இருக்குமானால் நீங்கள் செல்லும் பாதையிலே யாருக்கு உங்களை தடுக்க முடியும்? இந்த வசனத்தை எதிர்ப்பாரில்லை. பவுலை கட்டி வைத்தார்கள், ஆனால் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை கட்ட முடியும், ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற வசனமோ அது கட்டப்படவில்லை, அது யாருக்கும் கட்ட முடியாது. மாறாக எங்களுக்குள்ளே இருக்கிற வசனம் என்ன செய்யும்? எங்களில் இருக்கிற கட்டுகளையும் அவிழ்த்து விடும். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் ஆமை கட்டப்பட்ட நிலையில பாடி துதித்தார்கள். அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்ததே தவிர அவர்கள் கட்டப்பட்டது நிமித்தம் அவர்களுக்குள்ளே இருந்த வார்த்தைகள் கட்டப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வார்த்தை தான் வெல்லும். கர்த்தர் பிசாசை வார்த்தையினால் துரத்தினார். கொந்தளித்த கடலையும் காற்றையும் வார்த்தையினாலே அதட்டினார். சர்வத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. தினமும் வேதத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து வையுங்கள். வசனத்தையே அதிகமாய் கேளுங்கள். வசனத்தையே இருதயத்திலே பதித்து வையுங்கள். வசனத்தையே உங்கள் உதடுகள் உச்சரிக்க இடம் கொடுங்கள். இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. வசனத்தால் உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்குமானால் வார்த்தையே வெல்லும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். எந்த காரியம் உங்களுக்கு முன்பாய் தடையா இருக்காது. தடை போல சத்துரு வந்தாலும் இந்த வசனம் அவனை துரத்திவிடும். வசனம் அவனை சுக்குநூறாக்கிவிடும். வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, வார்த்தையானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வசனத்தால் நாங்கள் நிரப்பப்பட அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய், கை கொள்ளுகிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், வேதத்தோடு நெருங்கி பழகுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 62:8 வசனம். போதகர் ஒருவர் சிறுவனாக இருந்தபோது அவர் வீட்டில் ஏராளமான மாடுகள் இருந்தன. ஒவ்வொரு நாள் மாலையும் மாடுகள் மேய்ச்சலிலிருந்து வந்தவுடன் பால் கறப்பது வழக்கம். வழக்கம் போல மாடுகள் பால் கொடுத்து கொண்டே இருந்தால் அவைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவை சரிவர பால் கொடுக்கவில்லையானால் சில நாட்களில் அவை கசாப்பு கடைக்கு சென்றுவிடும். அவர்கள் கோழியும் அதே போலத்தான். நன்றாக முட்டையிட்டால் சரி, இல்லாவிட்டால் கோழியும் சூப்பாகிவிடும். அவர்களுடைய கவனம் எல்லாம் பசு கொடுக்கும் பாலிலும் கோழியிடும் முட்டையிலும் தான் இருந்ததை ஒழிய அவர்கள் மாட்டையும் கோழியையும் பெரிதாக நினைக்கவில்லை. அவர்களுக்கு பாலும் முட்டையும் கிடைக்காத போது மாட்டையும் கோழியையும் காலி பண்ண நினைத்தார்கள். அதே போலதான் நாமும் தேவனிடமிருந்து வரும் நன்மைகளை மட்டும் எதிர்பார்க்கிறோம். நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் வரை நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். நாம் எதிர்பார்த்த நன்மைகள் தேவனிடமிருந்து கிடைக்கவில்லையானால் தேவனோடு இருந்த உறவை துண்டித்து விடுகிறோம். இஸ்ரவேலரும் இதே போலதான் இருந்தார்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்களை தேவன் செங்கடலில் அமிழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு தந்தார். உடனே இஸ்ரவேலர் தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். ஆனால் அதே இஸ்ரவேலர் தாங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்ற போது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசேயிடம் வாக்குவாதம் செய்தார்கள். மோசே சீனாய் மலைக்கு சென்று 40 நாட்களாக திரும்பி வராததை கண்டபோது, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று ஆரோனை நிர்பந்தித்தார்கள். உடனே தேவனை மறந்தார்கள். பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை செய்தார்கள். பின்பு அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். தேவனை விட்டே விலகி சென்றார்கள். பிரியமானவர்களே, நாமோ நமக்கு நன்மைகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனையே நம்ப வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே நாம் எல்லா காலத்திலும் தேவனையே நம்புவோம். அப்பொழுது அவர் நம்மில் மனமகிழ்ச்சியாயிருப்பார்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 and verse 7 again.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil.
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Fear the Lord and depart from evil.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வசனத்திலே நாம் ஒரு சில நாட்களாக அப்படியே தரித்திருந்து இதை தியானிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிறார்.
2: By the grace of God, the Holy Spirit has enabled us to remain in this verse for past two few days and meditate on this.
1: ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது தீமையை விட்டு விலக வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் படித்தோம்.
2: We as children of God, we learn the truth that first we have to depart from evil.
1: அதிலே மூன்று முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன்.
2: There I told you three important truths.
1: முதலாவது, நாம் வாழ்கிற உலகத்தில், நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தீமை நம்மை சுற்றி இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தீமையை சந்திக்கிறோம் அப்படின்ற உண்மையை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
2: First we have to accept and understand the reality of evil that is present in the world, that is surrounding us and besetting us on all sides.
1: எல்லாவற்றையுமே நன்மைதான் என்று நாம் பொதுப்படையாக எடுத்துக்கொள்ள முடியாது.
2: We cannot consider everything to be good on a general note.
1: தீமை என்பது நிச்சயமா இருக்கிறது.
2: Evil is present for sure.
1: இரண்டாவது,
2: Second,
1: இந்த தீமையை விட்டு விலக வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உத்தரவாதம்.
2: Second we told, it is our responsibility to depart from evil.
1: மூன்றாவது,
2: Third,
1: இந்த தீமையை விட்டு விலகுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், கர்த்தருக்கு பயந்தால் நாம தீமையை விட்டு விலகுவோம்.
2: Next we saw about the reason to depart from evil is it is when we fear the Lord we will depart from evil.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்ம இரண்டாவது கடந்த சனிக்கிழமை ரெண்டு நாளைக்கு முன்பாக நம்ம தியானிக்கும் போது நாம கவனித்தோம் இந்த தீமையை விட்டு எவ்வாறு விலகுவது, அதற்கு வழி என்ன.
2: So again when we meditated on Saturday we saw on the topic how to depart from evil.
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw three things.
1: முதலாவது, தீமையான எண்ணங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நாம கவனித்தோம்.
2: First we saw we have to abhor evil thoughts.
1: இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்று அதனால் தரிப்பிக்கப்பட்டு தீமையை நாம் வெல்லலாம்.
2: And next we saw we have to arm ourselves with the Holy Spirit so that we can overcome this evil thoughts.
1: மூன்றாவது, இந்த தீமையை விட்டு நாம விலக வேண்டுமானால் தீங்கு செய்கிறவர்கள் அல்லது துன்மார்க்கரை விட்டு நாம் விலக வேண்டும்.
2: And third we have to abstain from evil doers to depart from evil.
1: இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் தேவ சமூகத்திலே நேற்றை காத்திருந்தபோது,
2: So today as I was waiting in the presence of God yesterday for today's devotion,
1: இதே வசனத்தை கர்த்தர் திரும்பவும் எனக்கு உணர்த்தி திரும்பவும் காண்பித்து இதில் திரும்ப தியானிக்க பண்ணினார்.
2: So the Lord again showed me the same verse and made me to meditate on the same verse again.
1: நாம தீமையை விட்டு எப்படி விலகுறதுன்னு கண்டுபிடித்தோம்.
2: So we found how to depart from evil.
1: இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது இந்த தீமையை எவ்வாறு கண்டுபிடிப்பது.
2: Today we are going to learn how to identify evil.
1: எதை வைத்து ஒரு காரியம் நல்லது அல்லது தீமையானதுன்னு பகுத்து பார்ப்பது.
2: So how to discern or on what basis we can differentiate which is evil and which is good.
1: இத நீங்க சரியா பகுத்து பார்க்கலனா நன்மையே கூட தீமை நினைச்சு நீங்க தூக்கி போடுவீங்க.
2: So if you don't discern it properly you can even consider a good to be evil and throw it away.
1: சில வேளையில நம்ம வீட்ல வந்து வேலைக்கு வர்றவங்க இருக்காங்க பாருங்க, வீட பெருக்குறேன்னு வருவாங்க பாருங்க.
2: Sometimes we have this maids who come to our house to sweep
1: அவங்க வந்து சில தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முக்கியமான ஒரு கடிதம், முக்கியமான ஒரு பில்ல வச்சிருப்போம், அது வந்து ஷெல்ஃப்ல இருந்து பறந்து தரையில விழுந்திருக்கும்.
2: So sometimes we would be having an important bill or a letter that would have flew away from the shelf and fallen down.
1: தரைய சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு முக்கியமான பில்லையும் சேர்த்து குப்பையில போடுவாங்க.
2: So they would be sweeping the floor and they would have also thrown away that important bill along with the trash.
1: நம்ம தேடுவோம் பில்ல காணோம்னா நீங்க எதா போட்டியாமா, இல்லமா பேப்பரா தலையில இருந்து எடுத்து போட்டேன்.
2: So we would be searching for that bill, an important letter, but we would ask them, they would say no, we did not find any important bill, they were only papers, we just threw them away.
1: சில வேளையில பாத்தீங்கன்னா இது வேண்டாம்னு சொல்லி தரையில போட்டுறோம், சில பேர் அதை நல்லா மடிச்சு திருப்பி ஷெல்ஃப்ல வச்சிருவாங்க.
2: Sometimes we would be throwing it away saying that it is unnecessary, but they would just keep it safe.
1: ஏன்னா அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியாததுனால தான் இந்த பிரச்சனை நடக்குது.
2: This problem is because they don't know which they need and which is not necessary.
1: அப்போ நம்ம தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச பிறகு எதுங்க தீமைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: So when we learn how to depart from evil, but how to identify evil?
1: ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறோம், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ தெரிந்தெடுப்புகள் நமக்கு முன்பாக கடந்து வருகிறது.
2: So each and every day we encounter many problems, many challenges and we also have many choices and options placed before us.
1: இதுல பிரச்சனை என்னன்னா இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி வகையறுத்து பார்க்கிறது?
2: But the problem here is how to discern which is good and which is evil.
1: எதை நாம ஏற்றுக்கொள்றது எதை நிராகரிக்கிறது?
2: Which to accept and which to reject.
1: எதை பின்பற்றது எதை வேண்டான்னு சொல்றது?
2: Which to fall and which to reject.
1: இதுக்கு அநேகருக்கு இதுல ஒரு தெளிவில்லாதது ஒரு வேதனை அளிக்கிற ஒரு காரியம்.
2: So today many people don't have a clarity in this and that is really grieving us.
1: அப்போ உங்க வாழ்க்கையில நாம சந்திக்கிற காரியங்கள்ல இது நல்லது அல்லது இது தீமையானது வகை அறுக்க வழி என்ன?
2: So what is the way to identify whether this is evil or good in our life?
1: இன்னைக்கு நாம மூன்று காரியங்களை படிக்க போறோம். எப்படி தீமையை தீமை என்று கண்டுபிடிப்பது?
2: Today we're going to learn three important things, how to identify evil.
1: நீங்கள் மூன்று காரியங்களை உங்களுக்கு போதிக்க போறேன்.
2: Today I want to teach you three things.
1: முதலாவது, தீமையை நாம் அடையாளம் காண்பதற்கு முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை.
2: The first way to identify evil is God's word.
1: கர்த்தருடைய வார்த்தை.
2: Through God's word.
1: நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 19 சங்கீதம் 7 முதல் 11 வசனங்களை பாருங்க.
2: If you read Psalm 19 verses 7 to 11.
1: சங்கீதம் 19 7 முதல் 11.
2: Psalm 19 verses 7 to 11.
1: வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது.
2: The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple.
1: 8 வசனம்,
2: Verse 8.
1: கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது.
2: The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது.
2: The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether.
1: அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது.
2: More to be desired are they than gold, yeah, than much fine gold, sweeter also than honey and the honeycomb.
1: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: Moreover, by them your servant is warned.
1: இந்த வசனங்கள்ல நாம சில வார்த்தைகள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ இந்த வேத வசனம் எப்படி நமக்கு தீமையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு பெரும் உதவியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம்.
2: So I want to show you few words in this verse, scripture portion, so that you can identify how this God's word helps us to identify evil.
1: 7 வசனத்தின் இரண்டாவது பகுதியை தயவு செய்து பாருங்க.
2: Verse 7, the second part.
1: கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது.
2: The testimony of the Lord is sure, making wise the simple.
1: எனக்கு தெரியல அப்படி நிக்கிறோம் பாருங்க, அப்ப நம்மள ஞானியாக மாற்றுறது வந்து கர்த்தருடைய வேத வசனம்.
2: So when we say we don't know what to do, but so it is God's word that makes us wise then.
1: சரி, 8 வசனம் பாருங்க, இரண்டாவது பகுதி.
2: The second part of verse 8.
1: கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கு.
2: The commandment of the Lord is pure, enlightening the eyes.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: 9
1: வசனத்தின் இரண்டாவது பகுதி பாருங்க.
2: Verse 9, second part.
1: கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது.
2: The judgments of the Lord are true and righteous altogether.
1: 11 வசனத்துல.
2: Verse 11.
1: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: Moreover, by them your servant is warned.
1: மறுபடி சொல்றேன்.
2: I repeat it.
1: இந்த கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குது.
2: The God's word makes wise the simple.
1: இரண்டாவது, அது கண்களை தெளிவிக்கிறது.
2: It enlightens our eyes.
1: அது நீதி உள்ளதா இருக்கு.
2: It is all righteous altogether.
1: இவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: And by them your servant is warned.
1: இதெல்லாம் நீங்க கூட்டி பார்த்தீங்கனா ஒன்றை கண்டுபிடிக்கலாம்.
2: If you add all these things you can identify.
1: எனக்கு நன்மை என்ன தீமை என்ன தெரியாத போது தெளிவிக்கிறது வந்து கர்த்தருடைய வசனம்.
2: So when I know which is evil and which is good, it is God's word that enlightens my eyes.
1: என்னுடைய நான் ஒரு பேதையாக நிற்கும் போது என்னை வந்து ஞானியாக மாற்றி எனக்கு வேண்டிய டிசர்ன்மெண்ட் கொடுக்கிறது கர்த்தருடைய வேதம்.
2: So when I stand like a simple or a fool not knowing which is good and evil, it is the word of God that gives me the discernment.
1: அவருடைய வசனம் நமக்கு நீதியாக நியாய தீர்ப்பு செய்து பகுத்து காட்டுது.
2: So his words are the one which righteously judges and it actually brings a discernment to us.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேத வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அடித்தளமாய் வைத்திருந்தால் நான் தீமைக்கு அருகிலே போகும்போது அந்த வேத வசனம் எனக்கு எச்சரிப்பை தருகிறது.
2: Above all, when I keep this God's word as the foundation of my life, when I draw near to evil, then this God's word will warn me.
1: நாம் தீமையை விட்டு விலக வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய வசனத்தை போல தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஆயுதம் வேறு ஒன்றுமே இல்லை.
2: If you want to depart from evil, there is no other great weapon than the word of God that the Lord has given us.
1: அதனால தான் இதே நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், உன் சுய புத்தியில நீ சார்ந்திராதே.
2: So that's what we read in the same Proverbs 3, do not lean on your own understanding.
1: அதே வசனங்கள்ல வாசிக்கிறோம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே.
2: In the same verse we read, do not be wise in your own eyes.
1: உன்னுடைய கண்கள்ல நீ ஞானி நீ நினைத்துக் கொள்ளாத.
2: You don't be wise in your own eyes.
1: அதனால் நீ தீமையை கண்டுபிடிக்க முடியாது.
2: And because of that you cannot identify evil.
1: உன்னுடைய சுய ஞானத்தினால நீ கண்டுபிடிக்க முடியாது.
2: You cannot identify evil on your own understanding.
1: ஆனா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா?
2: But how can you identify?
1: தேவனுடைய வார்த்தையினாலே.
2: By God's word.
1: அவருடைய வசனத்தினாலே.
2: By God's word.
1: மனுஷனுடைய நியாயங்கள் எல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும்.
2: So the judgments and laws of man will change according to season.
1: இன்றைக்கு கெட்டது சொல்றது நாளைக்கு நல்லதுன்னு மாற்றப்படும்.
2: Today which is called as evil may be changed as good tomorrow.
1: இன்றைக்கு நல்லதுன்னு சொல்றது நாளைக்கு வசதி வந்தா தீமைன்னு சொல்லிருவாங்க.
2: The thing which is called as good today may become evil tomorrow.
1: மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து எதுமே ஸ்திரத்தன்மை கிடையாது.
2: So nothing is stable in the life of a man.
1: கலாச்சாரங்கள் மாறும்.
2: Cultures will change.
1: சூழ்நிலைகள் மாறும்.
2: Situations will change.
1: மனிதர்கள் மாறுவார்கள்.
2: Men will change.
1: ராஜ்யங்கள் வரும். ராஜ்யங்கள் போகும்.
2: Kingdoms will come and kingdoms will go.
1: பாருங்க நீங்க நம்முடைய லைஃப் டைம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மாற்றங்களை சொசைட்டில பாக்குறீங்க நீங்க.
2: So even in our lifetime we can see how many changes we can find in the society.
1: இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு காலத்துல வந்து சில குற்றங்களை வந்து மிக வலிமையாக எதிர்த்த அதே சமுதாயம் இப்ப அந்த குற்றங்களை வந்து வரவேற்கிறது. அதை வந்து ஓகே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது.
2: So most surprising is that once the same society which opposed certain mistakes or certain acts, now today they accept it to be better and it's okay.
1: அது நார்மல், அது வந்து இயல்புன்னு பார்க்கப்படுது.
2: So it is considered to be a normal one today.
1: ஒரு காலத்துல பாவம் அப்படின்னு சொன்ன அதே சமுதாயம் இப்ப அது மனிதனுடைய உரிமைன்னு சொல்லுது.
2: The society which claimed it to be a sin once, now it says it is the right of men.
1: அதனால நீங்க மனிதனிட்ட போயிட்டு அவனுடைய சிந்தனையிட்ட போயிட்டு அவனுடைய அரசாட்சிட்ட போயிட்டு அவனுடைய சட்டத்திட்டங்கள்ல போயிட்டு நீங்க வந்து எது நீதி நியாயம்னு போய் கேட்க போனீங்கன்னா நிச்சயமாகவே நாம தீமையை சரிவர கண்டுபிடிக்கவே முடியாது.
2: So if you go to men, is the laws or his kingdom or his rules and regulations and asked which is just and righteous, you cannot really identify which is evil and good.
1: சில வேளையில பாருங்க சொல்வாங்க பாருங்க சட்ட திருத்தம்னு சொல்வாங்க.
2: So they will say sometimes amendment in the law.
1: சட்ட திருத்தம்
2: amendment in the law.
1: நேற்றைக்கு தப்புன்னு சொன்னதை இன்னைக்கு திருத்தி இது நல்லதுன்னு சொல்லிருவாங்க.
2: So yesterday they would have told it as a sin, but today they amend it and say it is okay and
1: yeah.
2: Normal.
1: எல்லாரும் எதிர்த்து போராடுறாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க.
2: It's because everyone is opposing it and no one is accepting it.
1: இந்த சட்டத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு, அதனால மாத்திரலாம்.
2: There is a great opposition for this law, therefore we change it.
1: ஆகவே மெஜாரிட்டி பக்கம் தான் பொதுவா சமுதாயம் சாயும்.
2: Therefore the society will lean towards majority.
1: பாருங்க ஆனா கர்த்தருடைய வேதம் இருக்கு பாருங்க.
2: But the word of God,
1: அது இப்படி பெருமாண்மைக்கும் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் சமுதாயத்திற்கும் அது வந்து கலாச்சாரத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு முறை அது வந்து தன்னுடைய சாயத்தை மாற்றி மாற்றி சாயாது.
2: So it will not change according to the society or the culture or the rituals or the laws and regulations of human beings.
1: அதனால தான் நீங்கள் ஏசாயா 40:7-8 வசனங்களை வாசிக்கும் போது,
2: that's why if you read in Isaiah chapter 40 verses 7 and 8,
1: கர்த்தரின் ஆவி அதின் மேல் ஊதும் போதும் புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல்.
2: The grass withers, the flower fades, because the breath of the Lord blows upon it. Surely the people are grass.
1: ஜனங்கள் வந்து புல்லுதான்.
2: what people of grass.
1: ஆனால் 8 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Verse 8 says
1: புல் உலர்ந்து பூ உதிரும்.
2: The grass withers, the flower fades.
1: நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும்.
2: But the word of our God stands forever.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தருடைய வேதம் ஒரு நாளும் மாறாது.
2: The Lord's word will never change.
1: அது என்றென்றைக்கும் நிற்கிற ஒன்று.
2: It remains forever.
1: ஆகவே தான் மத்தேயு 24:35 லே வாசிக்கிறோம்.
2: That's what we read in Matthew 24:35.
1: வானமும் பூமியும் ஒழிந்து போகும்.
2: Heaven and earth will pass away.
1: என் வார்த்தையோ ஒழிந்து போவது இல்லை.
2: But my words by no means pass away.
1: கர்த்தருடைய வார்த்தை மாறவும் மாறாது, ஒளியவும் ஒளியாது.
2: The word of God will never change and will never pass away.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: எண்ணாகமம் 23:19 வாசிப்பீர்களானால்,
2: Numbers 23:19 says,
1: வேதம் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல.
2: The Bible says God is not a man that he should lie, nor a son of man that he should repent.
1: அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ?
2: Has he said and will he not do, or has he spoken and will he not make it good?
1: அப்போ தேவனும் அவருடைய வார்த்தையும் மாறாதவைகள்.
2: Therefore the Lord and his word are never changing.
1: நாம தீமைய சரியா வகையறுத்து கண்டுபிடிக்கணும்னா கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தேவை.
2: So if you want to discern evil and identify it correctly, we need the word of God.
1: நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வசனத்தின் மேல் சார்ந்து அதை அறிந்திருக்கிறோமோ அப்பதான் நமக்கு தீமையை தீமைன்னு வகையறுக்க முடியும்.
2: So the more we depend on the word of God and we know it, only then we can discern evil as evil.
1: ஆகவேதான் வேதம் சொல்கிறது, என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
2: That's why the Bible says my people are destroyed because of their foolishness.
1: By ignorance, அவங்களுக்கு அறியவே இல்லை.
2: By their ignorance.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏன் வந்து அநேக தீமைகளை தீமைன்னு தெரியாமலே செய்றாங்க.
2: So today many people commit evil not knowing that is evil.
1: இன்னைக்கு அநேக விசுவாசிகளை பாருங்க, அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க தங்களுடைய குடும்பங்கள்ல, அவங்க சமுதாயங்கள்ல, அவங்க வீடுகள்ல, அவங்க வேலை ஸ்தலங்கள்ல நிறைய தவறுகளை தவறுனே தெரியாமலே செஞ்சிட்டே இருக்காங்க.
2: So today many believers you can see even in their houses, in their workplaces, in their life, in their families, they commit certain sins not knowing that is evil.
1: இதுல ரொம்ப வேதனை என்னன்னு கேட்டிங்கனா,
2: the more grieving thing is here.
1: சில சமுதாய சீர்கேடுகளை கூட விசுவாசிகள் இன்னும் விடாமலே இருக்காங்க.
2: So there are certain social evils which they have not forsaken in their life.
1: சமுதாயமே அத கெட்டதுன்னு சொல்லுது.
2: So even the society claims it to be evil.
1: ஆனா ஒரு விசுவாசியா தொடர்ந்து செய்றான்.
2: But a believer continues to do that.
1: ஏன் அப்படி செய்ய முடியுது?
2: Why is not able to do it?
1: தங்களை வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க, தங்களை ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா மாற்றம் இல்லையே.
2: They claim to be the Christians, they claim themselves to be saved people, but there's no change in them.
1: பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த ஜாதி பிரச்சனையை சபையில இருந்து எடுக்க முடியதா பாருங்க.
2: So today can you remove this caste problem from churches?
1: ரொம்ப வேதனையா சொல்ல, ஊழியர்கள் நடுவுல இது தலை தூக்கி நிக்குதுங்க.
2: More grieving to say that it is more among the pastors.
1: வெட்கமா இருக்கு சொல்றது.
2: I'm really ashamed to say that.
1: ஊழியர்கள் இந்த ஜாதிய வந்து சபைகள்ல அவங்க வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுறாங்க.
2: So pastor speaks about this caste system in churches directly or indirectly.
1: ஊழியர்கள் டௌரி வாங்குறாங்க.
2: Pastors receive dowry.
1: என்ன சொல்றது?
2: What to say about this?
1: சமுதாயம் சொல்லுது நீ டௌரி வாங்குறது வந்து ஒரு சீர்கேடுன்னு சமுதாயம் சொல்லுது.
2: The society says that getting dowry is a evil.
1: ஆனா ஊழியன் வாங்குறான்.
2: But a pastor receives it.
1: விசுவாசிகள் அதுல வந்து பேசுறாங்க, கல்யாணனாலே ஃபர்ஸ்ட் பேச்சை எவ்வளவு கொடுப்ப?
2: So believers also speaks if it is marriage, what is the first thing that you will give?
1: ஏன் இதுல இருந்து அவங்க வெளிய வரல?
2: Why are they not able to come out of this?
1: பாருங்க, இந்த வைஃப் பீட்டிங் நம்ம இந்தியால வந்து பாத்தீனா, மனைவியை போட்டு அடிக்கிற பழக்கம் வந்து சமுதாயத்தின்படி கேடுன்னு சொல்லி சமுதாயம் சொல்லுது.
2: So according to society, wife beating is really evil.
1: ஆனா ஏன் ஒரு விசுவாசியை தொடர்ந்து செய்யறான்?
2: But why do a believer continue to do that?
1: உங்களுக்கு தப்பா தெரியலையே.
2: So he is not feeling is that wrong.
1: பாருங்க, இந்த தீங்க எல்லாம் செஞ்சுட்டு இந்த அக்கிரமத்துல எல்லாம் ஈடுபட்டுட்டு திருமணத்துக்கும் வந்துடுறாங்க, ஊழியத்துக்கும் வந்துடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க.
2: So they commit all these mistakes and but they come for the ministry, they take part of the holy communion and do everything.
1: எல்லாம் நார்மலா இருக்கிறது போல இருக்காங்க.
2: And they appear as if everything is normal.
1: கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு உணர்வே இல்லாம இருக்காங்க.
2: They are not convicted and they are about that.
1: இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பகுதி மாதிரி இருக்காங்க.
2: They consider it to be a part of their life.
1: எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன்.
2: Everyone do that, does it, I also do it.
1: எங்க குடும்பத்துல இப்படி தான் வழக்கம், நான் அந்த வழக்கத்துல அப்படியே இருக்கேன்.
2: This is the actual habit of my family and I'm getting used to it.
1: ஏன் இதிலிருந்து ஒரு மாற்றம் அவங்களுக்கு வரல?
2: So why there is no change in their life from this?
1: ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தீங்கு அப்படின்னு வெளிப்படுத்துற தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில இல்ல.
2: The only important reason is that there is no God's word that actually discern them this is evil.
1: அவங்க வேதத்தை ஒழுங்கா வாசித்து ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா அதை கற்றுக்கொண்டிருப்பாங்களா, இத தீமைன்னு கண்டுபிடிச்சு பல மைல் தூரம் இதை விட்டு ஓடி போயிருப்பாங்க.
2: If they read the Bible properly, if they know it and learn it properly, then they would have run away many miles away from it, consider it to be
1: நான் இத செய்ய மாட்டேன், இத கர்த்தருடைய வேதம், இத பொய், இத தீமை, இது வந்து அருவருப்பு, இது வந்து பாவம்னு சொல்லுது, இத நான் செய்ய மாட்டேன் நிப்பாங்க.
2: And they will stand saying that God's word says that is an evil, it is a sin, it is an abomination, therefore I will never touch it or do it.
1: நான் சொல்லுவேன், அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான் 119 சங்கீதம் 11 வசனம் வாசித்தீங்கன்னா,
2: That's why Psalmist said in Psalm 119 and verse 11,
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
2: Your word I have hidden in my heart that I may not sin against you.
1: ஏங்க நாங்க வந்து பைபிள வாசிங்க, நீங்க உங்களுக்கு இவ்வளவு நாங்க உங்களை முயற்சி எடுத்து வேலை செய்யறோம்.
2: So why do we insist so much to read the Bible?
1: இது சாதாரண வேலை இல்ல. இது
2: This is not an ordinary job.
1: ஏன் உங்களை கட்டாயப்படுத்துறோம், நீங்க பைபிள வாசிங்க பைபிள வாசிங்க நீ ஏன் சொல்றோம்?
2: Why do we compel you to read the Bible?
1: ஏன் இந்த மாதிரி 180 நாட்கள் உட்கார்ந்து நீதிமொழிகளை பற்றி ஏன் போதிச்சுட்டு இருக்கோம்?
2: Why are we teaching and making giving a devotion about this Proverbs for 180 days?
1: அதினாலே உம்முடைய அடியேன் நான் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: By them your servant is warned.
1: இத கேக்க கேக்க தான் நமக்கு தெரியும், ஓஹோ கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுது, இத நம்ம செய்ய கூடாது.
2: Only as we keep on hearing this way we will come to know that the Bible is saying so, so we should not do this.
1: தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு அருவருப்பானது.
2: This is not pleasing to God, this is abominable to God.
1: இந்த காரியம் செய்யும்போது தான் தேவனுக்கு நான் உகந்தவனா இருக்க முடியும்.
2: So only when I do this I will become worthy of God.
1: அந்த கர்த்தருடைய வேதம் தான் ஒரு பேதையாகி என்னை என்னை ஞானியாக மாற்றும்.
2: And only it is God's word that makes the simple who am I into a wise man.
1: இந்த வசனம் தான் என்னுடைய இருதயத்தை தெளிவுள்ளதாய் மாற்றுகிறது.
2: It is the word of God that enlightens my eyes.
1: பிரியமானவர்களே,
2: my dear ones,
1: கர்த்தருடைய வேதத்தை நீங்க நேசிங்க, நீங்க வாசிங்க, நிச்சயமா நான் சொல்றேன் அது உங்களை உணர்வுள்ளவர்களாய் வைத்துக்கொள்ளும்.
2: You love the word of God and you read it and really that will convict your life.
1: நீங்க உங்க வேதத்தை வந்து ஏதோ ஒரு புத்தகமாக அல்ல, கர்த்தரின் வாழ்க்கைக்கு வைத்த ஒரு சட்ட புஸ்தகமா எடுத்து வாசிங்க.
2: So don't read the Bible as some books but read it as a law book for your life.
1: ஆண்டவரே இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நான் என்ன செய்யணும்?
2: Lord, what am I to learn from this? Lord,
1: என் வழிகளை சீர்படுத்த கிருபை தாரும்.
2: Lord, give me grace to set right my ways.
1: கர்த்தருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுங்க, தயவு செய்து.
2: Take time to learn from the word of God.
1: நான் சொல்லுவேன், இதில நீங்கள் தேறுவீர்களானால்,
2: So if you pass in this,
1: தீமையை நாம கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல தீமையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார்.
2: So we will not only be able to identify evil but the Lord will also help us to depart from evil.
1: நான் மறுபடியும் சொல்வேன்,
2: I repeat it again,
1: மற்ற எல்லா சட்டங்களும் ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற விதமா மாறி மாறி பேசும்.
2: All of the rules and regulation will change according to men and speak their according to them.
1: கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் தெளிவா நமக்கு விளக்கத்தை கொடுக்கும்.
2: But only God's word will give us a clear explanation.
1: நேற்றே கூட நான் செய்தியில இதை குறித்து நான் முதல் குறிப்பிலே பேசினேன்.
2: So even in yesterday's sermon I told about this in the first point.
1: அந்த ஏவாள் இடத்துல அவளுடைய கண்களுக்கு அந்த கனி வந்து நல்லதாக, அது இச்சிக்கப்படத்தக்கதாக, அது மிகவும் சிறந்ததாக தெரிந்தது.
2: So according to Eve, that fruit appeared to be pleasant to her eyes. It was really nice and it was really sweet to her.
1: ஆனால் அதே பழத்தை வந்து பிசாசு காண்பிக்கும் போதும் அது வந்து ஒரு மேன்மையை தருகிறது போல, அவளை வந்து தேவர்களை போல மாற்றுகிறது போல அவன் படம் பிடித்து பிக்சர் பண்ணி காண்பிக்கிறான்.
2: But at the same time when Satan showed that fruit he pictured it to be a greater one and that can change them into gods.
1: ஆனால் அதே விருட்சத்தை பற்றி தேவன் மாத்திரம் தான் சொன்னாரு அது தீமை.
2: But about that fruit only God alone said that it is an evil.
1: இது வந்து நீ சாப்பிட்டா மரித்து போவ.
2: If you eat it you will die.
1: மத்த மனதும் சொல்லுது இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.
2: So even our mind and heart says it is good to see.
1: பிசாஸ் சொல்றான் இது ரொம்ப நல்லது.
2: Satan says it is good.
1: கடைசில யார் சொன்னது உண்மையானது?
2: But at last whose was truth actually?
1: கர்த்தர் சொன்னதா உண்மையா போச்சு.
2: What God said was true.
1: மனசு பார்த்ததும் பொய்யாயிடுச்சு.
2: What her heart saw was also lie.
1: பிசாசு சொன்னதும் பொய்யாயிடுச்சு.
2: And what Satan said was also a lie.
1: தேவன் சொன்ன வார்த்தை மாத்திரம் தான் நிறைவேறினது.
2: But only the word of God was fulfilled.
1: நம்முடைய வாழ்க்கையில தீமை அப்படின்னு கரெக்டா வகையறுத்து நமக்கு இருக்கிறத இருக்க வண்ணமா அப்படியே சொல்லி நம்மளை எச்சரிக்கிற ஒன்றே ஒன்று உண்டானா முதலாவது தேவனுடைய வார்த்தை.
2: So if there is something that can help us to discern evil and help us to identify evil as evil is God's word.
1: அப்ப முதலாவது நான் தீமை எது என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
2: So first how to identify evil?
1: தேவனுடைய வார்த்தையினால்.
2: By God's word.
1: நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிங்க.
2: You read the word of God.
1: நேசிங்க.
2: You love it.
1: தியானிங்க.
2: You meditate on it.
1: ஒவ்வொரு முறை அதை வாசிக்க வாசிக்க அதிலிருந்து தேவன் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சத்தை தருவா.
2: Every time you read it, the Lord will reveal great many truths from it and bring a light into your path.
1: இரண்டாவது, தீமையை தீமை என்று எவ்வாறு நாம் அடையாளம் காண முடியும்?
2: So second, how to identify evil?
1: நீங்கள் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பாருங்கள்.
2: 2 Timothy chapter 4 verses 1 to 5.
1: நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.
2: I charge you therefore before God and the Lord Jesus Christ, who will judge the living and the dead at his appearing and his kingdom, preach the word, be ready in season out of season, convince, rebuke, exhort with all long suffering and teaching.
1: நீங்கள் பார்ப்பீர்களானா இங்க சொல்லுகிறாரு, தீமோத்தேய்க்கு நான் ஒரு கட்டளை உனக்கு கொடுக்கறேன்பா.
2: I am giving a commandment to Timothy.
1: நான் உனக்கு கட்டளையா சொல்றேன்.
2: I am saying this as a commandment.
1: நீ வந்து சபைக்கு முன்பாக நீ தேவனுடைய வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணும்போது நீ வந்து சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ புத்தி சொல்லு.
2: So he charges him saying that when you preach the word of God to your church, you have to preach it with long suffering and teaching, then convince, rebuke and exhort it.
1: நீ கடிந்து கொள்ளணும், கண்டனம் பண்ணணும், புத்தி சொல்லணும்.
2: So you have to convince, rebuke and exhort.
1: பாருங்க, ஒரு காரியத்தை நல்லா இருக்கிற காரியத்தை யாரும் கடிந்து கொள்ள மாட்டாங்க.
2: So no one will condemn or rebuke a thing which is good.
1: ஒரு காரியம் சிறப்பா இருக்குனா அதை வந்து கண்டனம் பண்ண மாட்டாங்க.
2: So no one will condemn or rebuke which is good.
1: ஏற்கனவே ஒருவன் நன்மையா செய்து கொண்டிருக்கிறான், சரியான பாதையில் இருக்கிறவன் போய் புத்திமதி சொல்ல மாட்டாங்க.
2: So no one will exhort or give advice to a person who is already going in a good path.
1: ஏன் வந்து அப்போஸ்தலாகிய பவுல் தீமோத்தி என்கிற ஊழியனுக்கு வந்து நீ கடிந்து கொள்ளு, கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லுன்னு சொல்றாரு அப்படின்னா,
2: So why did this apostle Paul say to Timothy to convince or rebuke and condemn and exhort?
1: சபையானது சபை விசுவாசிகள் வந்து நன்மையை விட்டு தீமைக்கு போகும்போது அதை காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு இருக்கிறது என்பதை அவர் காட்டினார்.
2: So he just showed that it is the responsibility of the servant of God to highlight and show the when the church and the believers go away from the right route to the wrong one.
1: அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தருடைய முதலாவது சொன்னேன், நீங்க தீமையை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தேவை.
2: First I told you we need God's word to identify evil.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், நம்ம தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய ஊழியர்கள் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் நமக்கு தேவை.
2: Second, God's warning through his servants is necessary.
1: தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் தேவ ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படணும்.
2: God's warning should reveal through God's servants.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the holy name of God.
1: ஒரு தேவனுடைய ஊழியன் வந்து சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் திருவசனத்தை என்ன பண்ணணும்னா கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி உபதேசம் பண்ணணும்.
2: So a God servant should condemn, rebuke and exhort the word of God with long suffering and teach them.
1: ஆனா அதை கேட்கிறதுக்கு ஜனங்க விரும்ப மாட்டாங்க பொதுவா.
2: Generally people will not desire to hear that.
1: அதேதான் மூணாம் வசனத்துல அவர் சொல்றாரு.
2: That is what he says from verse 3.
1: அதனால என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ளாம செவித்தின உள்ளவர்களாகி அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு பிரியத்திற்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள்.
2: Here he says they will not endure sound doctrine but according to their own desires because they have itching ears they will heap up for themselves teachers.
1: அவர் சொல்கிறார் நாலாம் வசனத்துல, சத்தியத்துக்கு விலகுவாங்க, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவாங்க.
2: And says in verse 4 they will turn their ears away from the truth and be turned aside to fables.
1: ஆனா அவர் சொல்றாரு, நீ யார்? நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஆகவே நீ தீங்கு அனுபவிச்சா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய ஊழியத்தை நீ உண்மையா செய்.
2: But he said you are a servant of God. No matter whether you encounter evil, but you have to do the ministry of God properly.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: தேவனுடைய ஊழியனுடைய பணிகளில் அநேக பணிகளில் ஒரு முக்கியமான பணி வந்து தீமையை தீமையின்னு வகையறுத்து அதை கண்டித்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி உபதேசிக்கணும்.
2: So one among the many works of God's servant is to identify and discern evil as evil and condemn and exhort and rebuke it.
1: அதை ஒரு சபை செய்யலனா சபையின் ஒரு ஊழியன் செய்யலனா சபை சீர்கெட்டு போகும்.
2: So if a God's servant doesn't do that then the church will be totally spoiled.
1: சபையினுடைய ஊழியன் வந்து சபையாருடைய செவிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தா அவர்களுக்கு அது நன்மையாக இருக்காது, ஆபத்தா முடிஞ்சிடும்.
2: So if the pastor of a church prepares sermons for favorably for the people of the church then that will be a danger to them.
1: தேவன் ஏன் வந்து சபையில ஊழியர்களை வச்சிருக்கிறார்னா அவர்கள் ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவும் வைத்திருக்கிறார்.
2: The Lord has set the servants in the church or the pastors in the church as a warning.
1: ஒரு பக்கம் அவங்க ஆறுதல் கொடுக்கறாங்க,
2: on one side they comfort the church,
1: ஆதரவு அளிக்கறாங்க,
2: they also take care,
1: அவங்க உதவி செய்றாங்க,
2: they support and help,
1: கண்காணிக்கறாங்க,
2: they monitor,
1: அவங்க ஜெபிக்கறாங்க,
2: they pray,
1: எல்லாம் செய்றாங்க,
2: they do all these things.
1: அதே வேளையில
2: but at the same time
1: வழி விலகும் போது எச்சரிப்பின் சத்தத்தை ஒலிக்கறாங்க,
2: they also give a voice of warning when you stray away from the wall.
1: பாருங்க, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: if you come to Luke chapter 16
1: அங்கே ஒரு ஓமானத்தை இயேசு சொன்னார்.
2: Here Jesus told a parable.
1: அவர் சொல்கிறார், ஒரு ஐசுரியவானும் அவனுடைய வீட்டு வாசல்ல லாசரு என்கிற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கிற சம்பவத்தை அவர் சொல்கிறார்.
2: So here he says an incident where there's a rich man and a beggar named Lazarus at his gate.
1: அவர்கள் ரெண்டு பேரும் மரித்து போனாங்க.
2: They both died.
1: லாசருவை தேவ தூதர்கள் ஆபிரகாமின் மடி கொண்டு போனா அந்த ஐஸ்வர்யவான் வாதிக்கப்படுகிற ஒரு கொடுமையான இடத்துக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான்.
2: So this Lazarus was taken by angels to the bosom of Abraham and this rich man was taken to a place of tormentation.
1: அப்போ இந்த ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தூரத்துல ஆபிரகாமின் மடியிலே லாசரு தேற்றப்படுவதை அவன் பார்க்கிறான்.
2: So when this rich man looked up he saw this Lazarus was comforted in the bosom of Abraham.
1: அவன் உடனே சத்தமிட்டு அலறி ரெண்டு பெட்டிஷன்ஸ் வந்து ஆபிரகாம்கிட்ட வைக்கிறாரு.
2: So he immediately cried out and gave two petitions to Abraham.
1: முதல் பெட்டிஷன் வந்து 24 வசனத்துல இருந்து வாசிக்கலாம்.
2: First petition you can read from verse 24.
1: என்ன சொல்றானா, தகப்பனாகி ஆபிரகாமி நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான்.
2: So here first he said, Father Abraham, have mercy on me and send Lazarus that he may dip the tip of his finger in water and cool my tongue for I am tormented in this flame.
1: அப்போ முதல் பெட்டிஷனை ஆபிரகாம் ரிஜெக்ட் பண்றாரு.
2: So Abraham rejected the first petition.
1: அவர் சொல்லுகிறாரு, நீ வந்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நன்றா வாழ்ந்த, இவன் வந்து வேதனைப்பட்டான், இப்போ நீ வேதனைப்படுற, இவன் தேற்றப்படுகிறான்.
2: So he says, see, remember in your lifetime in this earth you lived your good things but and he actually encountered evil but now he is comforted and you are tormented.
1: அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் உனக்கும் ஒருவரை ஒருவர் அடைய முடியாதபடி பெரிய பிழவு நடுவுல இருக்கு, நான் அனுப்ப முடியாதுன்னு
2: சொல்றேன். And also he says besides this we have a great gulf fixed between us so that you cannot reach this place and we cannot reach you.
1: இப்ப நாக்குல அவன் கேட்ட ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்கிறதுக்கு லாசரு அனுப்ப மாட்டேன்னு ஆபிரகாம் சொன்ன உடனே,
2: So when Abraham refused to send Lazarus to give a tip of his finger of water,
1: உங்களுக்கும் எனக்கும் தானே பெரிய பிழவு இருக்கு.
2: So only you and I have a great gulf in between, right?
1: நான் இப்ப இரண்டாவது petition நான் கொடுக்கிறேன்.
2: Now I give you a second petition.
1: நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய 5 சகோதரர் கீழ வந்து உலகத்துல இன்னும் உயிரோடு இருக்காங்க.
2: So I have 5 brothers who are alive in this earth.
1: அவன் சொல்லுகிறான், அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது.
2: They should not come to this place of torment.
1: ஆகவே நீங்க லாசருவை வந்து நீங்க திரும்ப மரித்தோர்ல இருந்து திரும்ப அனுப்புனீங்கன்னா அவன் வந்து பேசினான்னா அவங்க நிச்சயமா அவங்க மனம் திரும்பிடுவாங்கன்னு சொல்றான்.
2: Therefore he said if you send Lazarus again from dead to my brothers they will just hear him and then repent and change.
1: அப்போ உடனே இத கேட்ட உடனே இப்போ ஆபிரகாம் சொல்றாரு,
2: So now when Abraham heard this he
1: நீங்க
2: said
1: 9 வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும் உண்டு.
2: They have Moses and prophets.
1: அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும்.
2: Let them hear them.
1: என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க.
2: See how terrible is the word.
1: சொல்றாரு, இங்க பாருங்க, கீழே நாங்க மோசே வச்சிருக்கோம், தீர்க்கதரிசிகள் வச்சிருக்கோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா டெய்லி ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்துட்டே இருக்காங்க.
2: See, we have kept Moses and other prophets on the earth and they give words of warning to people daily.
1: அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டாங்கனா இந்த தீமையான இடத்துக்கு வர வேண்டியதில்லை.
2: So if they listen to those words of warning, they did not come to this place of torment.
1: அப்ப ஊழியர்களாகிய நாங்களும் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை தீங்கு என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு எச்சரிக்கிற ஒரு சத்தமாக நாங்க வெளிப்படையா பேசணும்.
2: So we servant of God as pastors, we should also be careful that we should give a word of warning when we find when the children of God are straying away from or doing evil.
1: அத சுத்தியல போல அடிச்சு சொன்னாலும் சரி, வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி சொன்னாலும் சரி.
2: So no matter whether we say it by hitting by a hammer or by just smoothly by giving it through by inserting a needle through a banana.
1: என் மனைவி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க.
2: So my wife used to say very often.
1: நீங்க வந்து வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி இறக்குறீங்க, ரொம்ப சாஃப்ட்டா பேசுறேன்னு நினைக்கிறீங்க, ஆனா குடுக்குறத ஸ்ட்ராங்கா உள்ள குத்துற மாதிரி குடுக்குறீங்க அப்படின்னு.
2: So you think that you are speaking very softly but you are actually pricking very smoothly into them.
1: அப்போ எப்படி வேணா கொடுக்கலாம்.
2: So you can give it in any ways.
1: ஆனா ஒரு ஊழியன் எச்சரிப்பா கொடுக்கணும்.
2: But a pastor should give a warning.
1: அதே வேளையில
2: at the same time
1: விசுவாசிகளும் சபைக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்து வரணும்னா என்னுடைய தீமையை வெளிக்காட்டுகிற ஒரு ஊழியனாக எங்க ஊழியர் பிரசங்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்கணும்.
2: And at the same time believers also should expect on their arrival to church that my pastor should reveal my evil and give a warning to me.
1: அப்படிப்பட்ட எச்சரிப்பு பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியர்கள்ட்டந்து வரலனா சபை பின்வாங்கி போயிடும்.
2: So if such kind of warning does not come from pulpit or from the servant of God, then the church will be spoiled.
1: எரேமியா 8 அதிகாரம் 5 வசனம் பாருங்க.
2: Jeremiah was chapter 8 and verse 5.
1: ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன?

0: No man repented of his wickedness saying, what have I done?
1: எருசலேமின் நிலைமையை பாருங்க.
0: See the situation of Jerusalem.
1: எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்களா?
0: Everyone have backslidden.
1: என்னப்பா இப்படி இருக்குன்னு கேட்டா நான் என்ன தீமை பண்ணேன்னு என்கிட்ட திருப்பி கேக்குறாங்க.
0: If you ask them why did you do this, they ask what have I done.
1: யாருமே தங்க செய்யற பொல்லாப்புக்கு மனஸ்தாபமே படுறது இல்ல.
0: No one is repenting for the wickedness.
1: 8th வசனம் பாருங்க.
0: Verse 8.
1: நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி?
0: How can you say we are wise and the law of the Lord is with us?
1: மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது.
0: Look, the false pen of the scribe certainly works falsehood.
1: என்ன இவங்க சொல்றாங்க?
0: What do they say?
1: நாங்கள் ஞானிகள்,
0: we are wise,
1: கர்த்தருடைய வேதம் எங்களிடத்துல இருக்குன்னு சொல்றாங்களா?
0: They say the law of the Lord is with us.
1: எப்படிப்பா நீ கர்த்தருடைய வேதம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு தீங்கல உட்கார்ந்திருக்கே, என்ன விஷயம்னு கேட்டா,
0: so you say the law of the Lord is with you but you are sitting in this wickedness, how it is possible?
1: அவங்க என்ன கர்த்தர் சொல்றாரு,
0: the Lord says,
1: இது ஏன் இப்படி அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, கர்த்தருடைய வேதம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி கூட இப்படி தீங்கு செய்யறானுங்களே, அது காரணம் என்ன?
0: What is the reason, even what is the reason for them to commit this wickedness though that they have the law of the Lord with them?
1: முக்கியமான காரியத்தை அவர் சொல்றாரு 8th வசனம் கடைசி பகுதியில், இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது.
0: So he says in verse 8 an important thing, look, the false pen of the scribe certainly works falsehood.
1: இது என்ன பயங்கரம் இது.
0: So how terrible it is.
1: அப்ப அந்த காலத்துல கர்த்தருடைய வேதத்தை வந்து இன்னைக்கு நம்ம பிரிண்டிங் மிஷின்ல பண்ற மாதிரி இல்ல, அவங்க இந்த வேத பாரகர்ன்றவங்க ஸ்கிரைப்ஸ் னு சொல்றவங்க இந்த வேத புத்தகத்தின் பிரதிகளை வந்து ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கேட்டு எழுதிட்டே பிரதி எடுத்துட்டே இருப்பாங்க.
0: So those days they did not have the kind of printed bibles, they used to take copies of scrolls, when someone dictates the scribe used to write it.
1: பாண்டர் சொல்றாரு இந்த வேத எழுத்துக்களை வந்து எழுதுறான் பாருங்க, அவனுக்கே கையில எழுதுறான் பாருங்க எழுத்தாணி இந்த பென், அதை வந்து வச்சு அவன் என்ன பண்றானா அந்த வேத வசனத்தையே பொய்யா எழுதிக்கிறானா தனக்கு ஏத்த மாதிரி.
0: So here the Lord says, the scribe who writes this scroll, the pen which he has is a false pen and he writes falsehood out of it.
1: அப்ப இவர் ஆரம்ப சோர்ஸ்லயே இவர் மாத்திடுறாரு இவரு.
0: So here he changes right from the source even.
1: அங்க உபதேசம் பண்ணி எது தப்புன்னு சொல்ல வேண்டிய ஆளே தப்ப நல்லதா இவரே கரெக்ஷன் பண்ணிக்கிறாரு.
0: So a person who is supposed to speak out the words of warning, he himself rectifies and change, makes a correction and writes it as false warning.
1: 10th வசனம் பாருங்க,
0: verse 10 says,
1: அது சொல்லுகிறது இரண்டாம் பகுதியில்,
0: the second part says,
1: நீங்க பார்ப்பீங்களானா அவர்களில் சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள்.
0: Because from the least even to the greatest, everyone is given to covetousness.
1: தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள்.
0: From the prophet even to the priest, everyone deals falsely, for they have healed the hurt of the daughter of my people slightly, saying, peace, peace, when there is no peace.
1: எப்படி இருக்கான்?
0: How it is?
1: சின்னவன்ல இருந்து பெரிய வரைக்கும் அத்தனை போய் சொல்றான்.
0: Right from the least to the greatest, everyone is lying here.
1: தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் எல்லாரும் பொய்யா தான் பேசுறாங்க.
0: Right from the prophet even to the priest, everyone deals falsely.
1: இதுல விளைவு என்னன்னு கேட்டா,
0: what is the outcome of it?
1: இஸ்ரவேலின் குமாரத்தி காயப்பட்டிருந்தா கூட அந்த காயத்தை ஒழுங்கா போக்க மேற்பூச்சா பூசி சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு விட்டுறாங்க.
0: So here therefore even when the daughter of Israel is hurted, they don't heal the hurt properly, they just heal it slightly and say peace and peace.
1: அதுல விளைவு என்னன்னு கேட்டிங்கனா,
0: what is the result of
1: இந்த ஜனங்கட்ட போய் என்னப்பா இப்படி தீமை பண்றான், நான் என்ன தீமை பண்றேன் அப்படிதான் எழுதி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான்.
0: So when you ask why you are doing this wickedness, they say what have I done, because it is written, so I am doing the same.
1: எப்படி இப்படி எழுதி இருக்குன்னு கேட்டா கடைசில பார்த்தா வேத பாரகனே அதை மாத்தி விட்டுருக்கான்.
0: So how it is written, so it, when you see that even the scribe has changed it.
1: நீ ஏன்பா இந்த பாவத்தோட வெளிய வரல?
0: Why you are not able to come out of the sin?
1: எங்க பாஸ்டர் இப்படி தான் பிரசங்கம் பண்றாரு.
0: My pastor preaches the same way.
1: பாஸ்டர் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றாரு.
0: My pastor says it is not wrong to do.
1: நான் எதுக்கு அதல போய் நான் மாத்தணும்?
0: Why should I change it?
1: அப்போ தீமைன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவ ஊழியனே அதை நன்மைன்னு சொல்லும் பொழுது ஒரு விசுவாசி எங்க போவான்?
0: So when even a God servant who ought to say it as evil says to be right, then where can a believer go?
1: நான் சொல்லுவேன், எப்படி தீமையை தீமைன்னு கண்டுபிடிச்சு தீமையை விட்டு வெளியே வர்றது?
0: So I tell you how to identify evil and come out of this evil.
1: முதலாவது சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் தீமை என்ன என்று அது கற்றுக் கொடுக்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
0: So first by knowing the word of God which actually teaches us which is evil.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், தேவ ஊழியர்களுடைய

0: எச்சரிப்பின் சத்தம் தான் நமக்கு தீமையை வெளிப்படுத்தும்.
1: Second, God's warning through his servants reveal which is evil.
0: மூன்றாவது நான் சொல்லுவேன்.
1: Third, I will tell you.
0: 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தால்,
1: 1 Timothy chapter 4 first 3 verses.
0: ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்க ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
1: Now the Spirit expressly says that in latter times some will depart from the faith, giving heed to deceiving spirits and doctrines of demons, speaking lies and hypocrisy, having their own conscience seared with a hot iron.
0: விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள்.
1: Forbidding to marry and commanding to abstain from foods which God created to be received with thanksgiving by those who believe and know the truth.
0: இங்க என்ன பிரச்சனை?
1: What is the problem here?
0: தீங்கிலிருந்து இவங்க வெளியே வரல.
1: They are not able to come out of this evil.
0: தீங்கிலே உட்கார்ந்திருக்காங்க.
1: They are sitting in this evil.
0: அந்த தீங்கை மற்றவர்கிட்ட பரப்புறாங்க.
1: They also spread that evil to others.
0: என்னப்பா காரணம் அப்படினு கேட்டா,
1: If we ask what is the reason?
0: அங்க பிரச்சனை என்னன்னு
1: கேட்டிங்கனா, அவங்களுடைய
0: மனசாட்சியில கரை பிடித்தவர்களா உட்கார்ந்திருக்காங்க.
1: They are totally defiled in their conscience.
0: நான் சொல்வேன், தீமையிலிருந்து வெளியே வரணும்னா அந்த தீமையை நாம கண்டுபிடிப்பதற்கு நமக்கு தேவையான மூன்றாவது முக்கியமான காரியம் நல்ல மனசாட்சி.
1: The third important thing that we need to identify evil is good conscience.
0: நல்ல மனசாட்சி.
1: Good conscience.
0: மனசாட்சி வந்து தெளிவில்லாம மனசாட்சி சூடுண்டதா இருக்குமானால் நிச்சயமாகவே நாம தீமையை தீமைன்னு நாம கண்டுபிடிக்க முடியாது.
1: If your conscience is not clear and not good and if it is seared with hot iron, then you cannot identify evil as evil.
0: நீங்கள் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18 19 வசனங்களை வாசித்தால்,
1: If you read 1 Timothy chapter 1 verses 18 and 19,
0: பவுல் சொல்லுவார்,
1: Paul says,
0: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் போராடும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience.
0: இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
1: This good conscience, which some have rejected concerning the faith, have suffered shipwreck.
0: கவனித்தீங்களா இந்த வசனத்தை?
1: Did you notice here?
0: நம்முடைய வாழ்க்கையில தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது தேவனுடைய வார்த்தை.
1: So we need God's word to identify evil in our life.
0: இரண்டாவது, தீமையை தீமை என்று கண்டுபிடிப்பதற்கு தேவனுடைய ஊழியர்களுடைய எச்சரிப்பின் சத்தம்.
1: Second, God's warning through his servants will help us to identify evil.
0: மூன்றாவது, தீமையை தீமை என்று இனங்காணுவதற்கு தேவையான மூன்றாவது முக்கியமான காரியம் நல்ல மனசாட்சி.
1: Third, it is good conscience which help us to identify evil.
0: இந்த நல்ல மனசாட்சி நமக்கு இல்லை என்றால் நாம தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்.
1: If we don't have a good conscience, it is really difficult for us to identify evil.
0: மனசாட்சி சூடுண்டதாயிடுச்சுன்னு சொன்னா தீமையை செய்யும் போது கூட அது உள்ள உறுத்தவே உறுத்தாது.
1: So if your conscience is seared, then it will not even convict that it is wrong.
0: பாருங்க, சில வேளையில சில மெஷரிங் அப்பாரட்டஸஸ்லாம் இருக்கும். சில வேளையில சில அளக்க வேண்டிய சரியான அளவீடுகளை கொடுக்கிறதுக்கு சில வந்து மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க.
1: So sometimes we have certain measuring apparatus and equipments to give the correct measurements.
0: நம்மலாம் வந்து இன்ச் கணக்குல நாம வந்து சென்டிமீட்டர் கணக்குல அளந்துட்டு இருக்கோம்.
1: So we just measure in inches and centimeters.
0: ஆனா சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அது மைக்ரான்ஸ்ல மெஷர் பண்ணனும்.
1: So there are certain measurements which they have to make in microns.
0: அது வந்து கொஞ்சம் பிழை இருந்தா கூட வெளிய வர வேண்டிய ப்ராடக்ட் வந்து சரியா வராது.
1: So even if there is a small mistake in that, the product will not come out right.
0: இந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா?
1: So when you have this measuring equipments,
0: இத வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்கனா கலிப்ரேட் பண்ணுவாங்க.
1: They used to calibrate it very often.
0: கலிப்ரேட்னா என்ன பண்ணுவோம்னா அந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ல அது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் மெஷர்மென்ட் கொஞ்சம் தப்பிராம இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை டெஸ்டிங் பண்ணுவாங்க.
1: So calibration is something they test to see whether the measurements remain right because of the continuous usage of measurements.
0: அதுல ஒரு சின்ன பிழை கூட கரெக்ட் பண்ணிடுவாங்க.
1: Even if there's a small mistake they will correct it.
0: இதுக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்கு.
1: They have a big industry just for this.
0: நம்மளுடைய சபையில ஒருத்தர் அதே பிசினஸா பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு.
1: So in our church we have a believer who does as a business for many years.
0: எனக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள்.
1: He said to me once.
0: நான் நினைச்சேன் என்ன பிரதர் நீங்க என்னமோ அங்க கம்பெனிக்கு போறீங்க ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போறீங்க என்னமோ calibration என்ன பிரதர் பெரிய calibration.
1: So I asked him, brother, you go to an industry, you take a machine and you say calibration, what is that calibration?
0: ஒரு முறை அவர் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன்.
1: Once I happened to go to his office.
0: அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவே ஆயிடுச்சு.
1: I was really shocked what he said.
0: ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் காமிச்சாரு.
1: He showed me a small equipment.
0: அவர் சொன்னாரு இது கார் கம்பெனில வந்து அந்த கார் தயாரிப்புல வந்து அந்த மெஷின்ஸ் வந்து கரெக்ட்டா கட் பண்றதுக்கு அதுடைய கேலிபிரேட் பண்றதுக்கு இந்த மெஷினை நாங்க கொண்டு போவோம்னு சொன்னாரு.
1: So he said we take this machine to calibrate in car company to cut that correct measurement.
0: அப்ப அது பார்த்தா சின்ன எக்யூப்மெண்ட் தான்.
1: So it is a very small equipment.
0: கைக்குள்ள கையில ஒரு பேக்ல தூக்கிட்டு போயிரலாம்.
1: So it is very handy where you can carry in a bag.
0: அவர் சொன்னாரு இது வேலை வந்து 1 கோடினார்.
1: He said it costs around 1 crore.
0: எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுச்சு இதயமே.
1: So I was really awestruck.
0: 1 கோடியான்னு கேட்ட.
1: Is it 1 crore?
0: 1 கோடி பாஸ்டர்.
1: Yes pastor 1 crore.
0: 1 கோடி மெஷின் இது வந்து இவ்ளோ பல கோடி மெஷினை வந்து கரெக்ட்டா கேலிபிரேட் பண்ணோம்.
1: So this 1 crore machine will calibrate a machine of many crores correctly.
0: நிறைய வெள்ள நம்முடைய கான்ஷியன்ஸ் கூட அப்பப்ப கேலிபிரேட் பண்ணணும்.
1: So many times we have to calibrate our conscience even.
0: அது அப்பப்ப கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்.
1: We have to clean it.
0: அது சரியா கிளீன் பண்ணலன்னா சரியா தெரியாது.
1: So if you don't clean it properly you will not be able to see it properly.
0: சில வெளியில பாருங்க அந்த மைக்ரோஸ்கோப்லாம் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு ரத்தத்துக்குள்ள ஏதாவது ஒரு இதுல என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லென்ஸ் அடிக்கடி ஒழுங்கா கிளீன் பண்ணணும்.
1: So sometimes even when you want to identify any infection in the blood samples they have to clean that lens very often.
0: எந்த மெஷின்ஸ் யூஸ் பண்றவங்களையும் பாருங்க டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் பண்றவங்க அடிக்கடி அதை கிளீன் பண்ணி மெயின்டைன்
1: பண்ணுவாங்க. So consider any testing equipments people use they used to clean and maintain it very often.
0: அதை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலன்னா தவறுகள் அது காட்டவே காட்டாது.
1: So if the equipments are cleaned and maintained well it will not show the mistakes correctly.
0: சில எக்ஸ்ரே மெஷின்ஸ் வந்து ஒழுங்கா இல்லன்னு சொன்னா அந்த film தூக்கி பாத்தீங்கன்னா clear-ஆ அந்த கட்லாம் தெரியவே தெரியாது.
1: So if there are certain extreme machines which are not properly calibrated or maintained if you look at that film it will not show correct things.
0: தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு மெஷின் வச்சிருக்காரு. அது என்னன்னா conscience.
1: So God has set this conscience as a machine within ourselves to identify evil.
0: இது வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும்.
1: So we have to clean it very often.
0: அடிக்கடி அதை மெயின்டெய்ன் பண்ணணும்.
1: We have to maintain it very often.
0: நாம சரியா பராமரிக்காம போயிட்டோம்னா இந்த மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியா மாறி நமக்கு பொய்யான ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும்.
1: So if you don't maintain it properly then this conscience will become a seared conscience and give a wrong result.
0: இந்த மனசாட்சியை தேவனுடைய வசனத்தினால் நாம் அடிக்கடி சுத்தம் பண்ணணும்.
1: We have to clean this conscience by the word of God very often.
0: நான் சொல்லுவேன் இதை நாம் அடிக்கடி சுத்தம் செய்து நாம் பராமரிப்போமானால்
1: So if we clean it and disinfect it very often and maintain it well
0: கர்த்தருடைய வார்த்தையோடு அதை calibrate பண்ணுவோமானா
1: If we calibrate our conscience along with the word of God
0: நிச்சயமா நான் சொல்வேன்
1: I tell you for sure
0: தீமையை காணும் போதே அதை சந்திக்கும் போதே உள்ள உறுத்தம் இது தீமை.
1: So when we face an encounter evil it will convict us inside and it will actually says that it is evil.
0: அது நமக்கு என்ன உதவி செய்யும்னா தீமையை விட்டு விலக நமக்கு உதவி செய்யும்.
1: It will help us to depart from evil.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: தேவனுடைய வாஞ்சை நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும்.
1: The desire of God is that we should fear the Lord and depart from evil.
0: தேவனுடைய வாஞ்சை நாம் பரிசுத்தத்தில் நாம் பெருக வேண்டும்.
1: The desire of God is that we should grow up in holiness.
0: அவரை போல பரிசுத்தவானாய் மாறும்.
1: We should become holy like him.
0: கண் கெட்டதா மாறிருச்சுனா பின்பு எல்லாமே இருளா போயிடும்.
1: So if your eye is dark then everything will be dark.
0: நம்முடைய மனசாட்சி கெட்டதாயிடுச்சுனா எல்லாமே இருண்டு போயிடும்.
1: If your conscience is spoiled then everything will be dark in
0: you. மூன்று காரியங்கள் தேவை.
1: We need three things.
0: தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: I should know the word of God.
0: தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்கிற ஊழியர்கள் எனக்கு வேண்டும்.
1: I need God's servants who gives me words of warning.
0: மூன்றாவது என்னுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்கணும்.
1: Third, I should have a good conscience.
0: அதேதான் பேதுரு சொல்லும்பொழுது ஒரே ஒரு வசன வாசித்து முடிக்கலாம்.
1: That's what Peter says. Well, let us read one verse.
0: 1 பேதுரு 3 அதிகாரம் 15 முதல் 16.
1: First Peter chapter 3 verses 15 and 16.
0: கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
1: But sanctify the Lord God in your hearts.
0: உள்ளத்தில் sorry உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள்.
1: And always be ready to give a defense to everyone who asks you a reason for the hope that is in you with meekness and fear.
0: கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள்.
1: Having a good conscience that when they defame you as evil doers, those who revile your good conduct in Christ may be ashamed.
0: உங்களை வந்து குற்றப்படுத்துறவங்க கூட வெட்கப்படணும்னா நல்ல மனசாட்சி உடையவங்களா இருங்க.
1: So even if an evil doer who accuses you should be ashamed, then you should have a good conscience.
0: அப்பொழுது நீங்க நல்ல நடக்கை உள்ளவர்களா இருப்பீங்க.
1: Then you will be a person with good conduct.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: தீங்கை விட்டு நான் விலகி வர தீங்கை நான் சரியாக இனங்காண்டதுக்கு எனக்கு உதவி செய்.
1: Lord, help me to come out with this evil and by discerning and identifying this evil correctly.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: பரிசுத்தாவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our Holy Spirit, we thank you with a grateful heart.
0: நாங்கள் தீங்கை தீங்கு என்று கண்டுபிடிப்பதற்கு நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காக நன்றி.
1: Lord, thank you for your holy scriptures that you have given for us to identify evil, Lord.
0: அதை வாசித்து நேசித்து படித்து அதனால் எங்கள் இருதயம் தெளிவுள்ளதாய் மாற தேவனே தீங்கை கண்டுபிடிக்க எச்சரிப்படைய கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we may read it, learn it and be Lord sanctified by that we may identify evil, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்களை எச்சரிக்கட்டும் பா.
1: Lord, let your word warn us, Lord.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: தேவனே,
1: Lord,
0: எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தேவ ஊழியர்கள் ஆண்டவரே தீங்கை தீங்கு என்று வெளிப்படுத்தி காட்டும்படி தேவனுடைய உபதேசத்தை கடிந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே கண்டனம் பண்ணி எங்களுக்கு எச்சரித்து உபதேசிக்கும்படி அவர்களுக்கு தொடர்ந்து தெளிந்த புத்தியை தாரும்.
1: Lord, give the enlightened understanding and spirit to my God servants that they may teach the word of God and doctrine, condemning, rebuking, exhorting regarding the evil that we do, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இருந்து தீங்கை தீங்கு என்று இனங்காண கிருபை தார்.
1: Lord, give us grace that we have a good conscience that it may discern evil as evil, Lord.
0: ஒரு முறை கூட நம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களாலே ஆண்டவரே தண்ணீராலே எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரியும்.
1: Lord, once again, Lord, cleanse our conscience with your holy scriptures and water, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இது 1986 வேர்ல்டு கப் போட்டோ. இதுல மாரடோனா, பீல், பிளாட்டினி இருக்காங்க. இவங்க மூணு பேரும் கால்பந்து போட்டியில கொடிகட்டி பறந்தவங்க. இவங்க புகழ் உலகம் முழுசும் பரவிச்சுது. இவங்களுக்கு ஏகப்பட்ட விசிறிகள். இவங்க புகழ் உச்சத்துல இருந்தப்போ மாரடோனா போதைப் பொருட்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணினாரு. பிளாட்டினி ஊழலை எதிர்த்து நின்னாரு. பீல் குழந்தைகளின் உரிமைக்காக குரல் கொடுத்தாரு. பல வருஷம் ஆச்சுது. மாரடோனா போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாரு. பிளாட்டினி ஊழல் செஞ்சதுக்காக கால்பந்து போட்டியில இருந்தே விலக்கப்பட்டாரு. பீலுக்கு அவர் வீட்ல வேலை செய்யும் பெண்மணியோட தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சது. அந்த குழந்தைய அவர் ஏத்துக்கிட மறுத்துட்டாரு. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி பீலுக்கு எதிரா வழக்கு தொடுத்தா. டிஎன்ஏ டெஸ்ட் முடிவு மூலமா வழக்குல வெற்றியும் பெற்றுட்டா. அதுக்கப்புறம் அரசன் நிராகரித்த மகள்னு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டா. அவளுடைய தாயாருக்கும் பீலுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்தும் புத்தகம் தான் இது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த உலகத்துல நாம யாரையுமே ரோல் மாடலா எடுக்கக்கூடாது. ஏன்னா தவறு செய்யாதவங்க யாருமே இங்க இல்ல. மைதானத்துல நல்லா விளையாடுறவங்களும், மேடையில அழகா பேசுறவங்களும், பார்க்க அழகா இருக்கிறவங்களும் கதாநாயகர்களா ஆக முடியாது. வெளித்தோற்றத்தை கண்டு நாம ஏமாந்துடக்கூடாது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு.

கண்டு உண்மை நோக்கி பார்க்கிறேன். ராஜா நீரைகளுக்கு பதில் கொடுக்கிறேன். என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தேவனாக சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னேன். கர்த்தரையல்லாமல், இரட்சகரையல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை. வேறு

ஆண்டவரே, சொல்லும் நீங்க நினைச்சா நீங்க வந்தாதான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் புதனை.

ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே, ஹல்லேலூயா, because we've been so used to the online, oh God. ஹல்லேலூயா, many don't even want to go to church. சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே.

ஆராதிக்கிறார்கள். தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோம்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா. நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் ஆலயத்திலே

அல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுதுதான் the celebration started. Hallelujah. Until then he was wandering. Hallelujah. Amen. அதுவரைக்கும் தகப்பனுடைய அன்பில் இருந்து தகப்பனுடைய வீட்டில் இருந்து தூர இருந்தான். ஒரு நாள் யோசித்தான், I will rise up. I will go to my father's house. நான் எழுந்துவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். Hallelujah. இந்த நாளிலே Hallelujah முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர் எழு

காரியம் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்துக்கு ஜீவன் தந்திக்கு பலன் தந்திக்கு we fail to God many times we walk away the Lord Jesus we pray that you will bring us back oh God bring us back oh God bring us back oh God ஆண்டவரே எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக உம் அந்த

இருந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, தேவன் ஆளுகை செய்வீராக.

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு மக்களுக்கு நாங்கள் எழுந்து போகக்கூடாது. We don't want to miss out on heaven, God. Bring us back, God. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவீங்க. தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற குடும்பத்தால் நண்பர்கள் ஜனங்களை கத்த திருப்புவியா செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஹலலூயாயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீர்கள். எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அது நடக்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவ பிரசனம் நிறைஞ்ச ஒரு சபையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிறதான வீணான ஆராதனை என்டர்டெயின்மெண்ட்ஸ் தேவையில்லாத காரியங்கள் அவர் உலகம். ஹல்லேலூயா. எங்கள் சபைகளை விட்டு போகட்டும் ஆண்டவரே.

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வி நோ இவைகளெல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசிக்கிற படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க, வசனத்தை வசனமாய் போதிக்க ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திர ஆயுதங்களா எடுத்து பயன்படுத்தி

ஒன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அட்டில் தி ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரங்கள், we are empty vessels. நாங்க சாதாரணமான ஆட்கள் தான். நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அலலூயா எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர் அல்லவா? அலலூயா எங்களை பலப்படுத்தும். அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. I can do everything through Christ, through Christ.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. Or when you need pinpatti varavaramina, Andavar sonnadhu, Thannai thane veruthu, self-denial, self-denial. Thannai thane veruthu, than siluvaiye eduthu, ennai pinpatti varakkadum. That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. Andavar enakku adhu marandhu pogathumbadi. Hallelujah. Siluvaiye munbaga vaithu, nangal oduvadharku.

தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, oh God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can chimika over what you need smugly. தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்திலே.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அப்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன். மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். நாலாம் குமாரன் ஆஹி பெற்ற அதோனியா என்பவன். ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாலிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்பு கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு, நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பேர்சிபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால், தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பஹூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெஞ்சமின் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெஞ்சமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரையெல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு
ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். தாவீதின் சேவகரும் யோவாவும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். யோவாவும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகி அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும், அவர் அவனை சமாதானமாய்ப்போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகி அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டி கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை, அது யோவாவுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக, யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோலூன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாவையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டுடுத்து அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எத்தனையோ பேருடைய உள்ளத்திலே பல எதிர்பார்ப்புகள், பல தேவைகள் உள்ளத்தை நிரப்பியிருக்கும். இதிலெல்லாம் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தரமாட்டாரான்ற ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் ஜெபமே இருக்கும். ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த எதிர்பார்ப்புகள் தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வுலிருந்து மீண்டு நம்முடைய எதிர்பார்ப்புகளை எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 39:7 வாசிக்கிறோம், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறார். நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், என் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. இவர் சொல்கிற வார்த்தைக்கு முன்பு அவர் சோர்ந்து போய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 39:4-5 வாசிக்கும் போது, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை எனக்கு உணர்த்தி அருளும். என் ஆயுசு நாட்களை 4 வளர்க்கடை அளவாக்கினீர். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சோர்வு இருந்தாலும் அந்த சோர்வின் மத்தியில கர்த்தர் மேல நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சுற்றி சுற்றி வரலாம், ஆனா கர்த்தர் மேல அளவற்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த சோர்வின் மத்தியிலும் சில ஜெப குறிப்புகளை தேவனிடத்தில் சொல்கிறார் பாருங்கள். இந்த 39:8 சொல்கிறார், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். 10 என்னிடத்திலிருந்து உடைய வாதையை எடுத்து போடும். 12 கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செபிக்கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். 13 நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாயிரும் அப்படின்னு சொல்லி சில ஜபக்குறிப்புகளை தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கிறார். நிச்சயம் கர்த்தர் தாவீதுக்கு அற்புதம் செய்திருந்தார். எத்தனை வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், தாவீது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கர்த்தர் தேற்றி தாவீதை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினதை நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் தாவீது மிக அருமையாக சொல்வார் சங்கீதம் 16, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 23 சொல்வார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்வார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சோறு உண்டாக்குகிற நிறைய காரியங்கள் உங்களை சுற்றிலும் வந்தாலும் நீங்க முழு நிச்சயமாய் உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ச்சியா ஜெபித்து கொண்டே இருக்கணும். நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீங்களே நம்பிக்கை. தாவீது சொன்னது போல நாமும் கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலிருந்து அற்புதம் வருகிறதற்காக எதிர்பார்ப்புகளோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். நிச்சயமா கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். வாழ்க்கையில தாவீது நிறைய போராட்டங்களை தாண்டினாலும் அவருடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் அவரை நாளுக்கு நாள் உயர்த்தி அவருக்கு சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றினார். அதை போலவே உங்கள் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நம்முடைய நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. சோர்வு நேரத்தில் பிசாசு அந்த சோர்வை பயன்படுத்தி நமக்குள்ள அவிசுவாசத்தையும் போராட்டங்களையும் கொண்டு வர அனுமதிக்கக்கூடாது. இன்னும் கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்கலாம், நிச்சயம் அற்புதம் பெற்றுக்கொள்வோம். இடைவிடாமல் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், கர்த்தரை முழுவதும் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட அருமையான தேவனை இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எத்தனையோ சோர்வுகள் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே சூழ்ந்திருந்தாலும் தாவீது தன் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வெளிப்படுத்தினது போல நாங்களும் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் என்னத்திற்கு எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரை சார்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: ஜீவன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்விலே நல்ல ஆவி என்ற தலைப்பில், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதம் 143:10 உங்களோடு நாங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை குறித்து தாவீது நல்ல ஆவி என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நீங்கள் கெட்ட ஆவிகள் உண்டு, அசுத்த ஆவிகள் உண்டு, பொல்லாங்கு ஏற்படுத்தும் ஆவி உண்டு, பயமுள்ள ஆவி உண்டு என்று நீங்களாகவே அறியலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், தெய்வீகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர். கர்த்தர் யாக்கோபோடு பேசி, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 32:9 நீங்கள் இதை காணலாம். ஆவியானவர் ஒருபோதும் உங்களுடைய தீமைக்காக கிரிய செய்கிறவர் அல்ல, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நல்லதையும் நன்மையானவைகளையும் எதிர்பாருங்கள். அவர் உங்களுடைய பரமபிதா அல்லவா? தகப்பன் பிள்ளைக்கு இறங்கி நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா இவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களுக்கு தேவையான நன்மை எது என்று கேளுங்கள். வறட்சியான நிலங்களை அல்ல, செழிப்பான நல்ல நிலங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களை பாருங்கள். ஒரு பக்கம் சவுல், மறுபக்கம் தாவீது. சவுல் தாவீதை பகைத்தார், ஈட்டியால் கொன்று போட பகை தேடினார். பெருமை அவருக்குள் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. தாவீதை கொன்றால் அவர் தன்னுடைய ராஜ்யபாரம் பலப்படும் என்று எண்ணினார். ஆனால் தாவீதை பாருங்கள், கர்த்தர் சவுலை எத்தனையோ தரம் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தாலும், தாவீது அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் என் கையை நீட்ட மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன் என்று விலகி கொண்டார். ஒரு நாள் சவுல் அதை உணரும்படி கர்த்தர் வாய்ப்பளித்தார். அவர் நேருக்கு நேராய் தாவீதை பார்த்தார். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று 1 Samuel 24:17-19 சவுல் இப்படியாக சொல்லி தாவீதை ஆசீர்வதித்தார். தீமைக்கு தீமை செய்வது எளிது, பஞ்சம் வைத்து பழி வாங்குவதும் எளிது. இது மனுஷீக குணம். ஆனால் தெய்வீக குணம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தாமே மலைப்பிரசங்கத்தில் அதை சொன்னார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. ஒருவன் உன்னை 1 mile தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 mile தூரம் போ. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று Matthew 5:41-45 நாங்கள் காணலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தாரை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறார். அபிஷேகம் பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆகவே அவர் தருகிற தெய்வீக சுபாவங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் போதனைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு முடிந்த வரையிலும் நன்மை செய்யுங்கள். ஆமேன். உங்கள் நினைவுக்காக, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காலகட்டங்களில் பலவிதமான பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு பின் சில காரணங்களும் இரண்டு, அவைகளால் நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களும் மறைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். கடந்த நாளில் தேவ மனிதரும் தேவ பக்தனுமாக இருக்கிற நோவாவின் காலங்களிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எதனால் உண்டாயிற்று என்றும், அதிலே காக்கப்பட்டவர்களின் காக்கப்பட காரணம் என்னவென்றும் நாம் கவனிக்க ஏதுவாயிற்று. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரின் மனநிலையை ஒன்று கூட புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு கண்களுக்கு முன் கொண்டு வர கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 26வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை குறித்து உங்களோடு நான் பேச கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, வழிகளில் நின்று பூர்வ பாதை எதை என்று கேட்டு நல்வழியில் நடக்க சொல்லுகிறது வேதாகம். நம்முடைய பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் முற்பிதாக்களுடைய காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளை கண்டு சுதாரிக்க வேண்டிய இடத்தில் சுதாரிக்கவும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய இடத்தில் ஒழுங்குபடுத்தவும், உற்சாகப்பட வேண்டிய இடத்தில் உற்சாகப்படவும், தீவிரம் காண்பிக்க வேண்டிய இடத்தில் தீவிரம் காண்பிக்கவும், இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினைகளுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. மாறாக ஏதோ யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி வரலாற்று புத்தகத்தை போல படித்து செல்வதற்கு அல்ல. ஓகே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த விசுவாச ஜீவிதம், ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த மனித ஜீவிதம் என்பது நமக்கு புதுமையாக இருந்தாலும், நம்முடைய முன்னோடிகளில் பரிசுத்தவான்கள் பலரும் கடந்து சென்ற பாதையைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு திருஷ்டாந்த நிகழ்ச்சிகளும் கடந்த கால நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது, இந்த சூழலில் நாம் எப்படி நம்மை தப்பித்து கொள்ள முடியும், இந்த கால கட்டங்களில் எப்படி இருந்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம் என்பதற்கு அவர்களுடைய வாழ்வில் எத்தனையோ தேவ ரகசியங்கள் மறைந்திருக்கிறது, வாழ்க்கை ரகசியங்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமீன், ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வில் உண்டான ஒரு பஞ்சம், அவருடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் என்கிற ஒன்றை இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. 26:1 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, அதாவது 1-5 வரையிலான வசனங்கள் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ரஹாமின் நாட்களில் எடுத்துட்டீங்களா, உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்ப கவனிங்க, அப்ரஹாம் இருந்த காலங்களில் ஏற்கனவே தேசத்தில் என்ன உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் தாண்டி சென்ற பகுதி பாதையை இன்றைக்கு சந்ததி ஜனங்கள் தாண்டி செல்கிறார்கள். அப்ரஹாமின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அப்ரஹாமின் காலத்து பஞ்சத்தை அல்லாமல், இது ஈசாக்கின் காலம், ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பஞ்சம் என்ன செய்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது. ஓகே, புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்லுகிறேன், யாக்கோபு எகிப்திற்கு செல்ல காரணம் என்ன, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப அப்ரஹாமும் வாழ்க்கையில் பஞ்சம் என்கிற ஒன்றை அவர் சந்திக்கிறார். ஈசாக்கும் தனது வாழ்வில் பஞ்சம் என்கிற ஒன்றை சந்திக்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிற தேவ மனிதரும் தனது வாழ்வில் பஞ்சம் என்கிற ஒன்றை சந்திக்கிறார். அதனால்தான் அவர்கள் அந்த பஞ்சகாலத்தில் பிழைப்புட்டி கொள்ள எகிப்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் அல்லது ஒரு கட்டாயம் ஏற்படுது, இல்லைங்களா? அப்போ இந்த நம்முடைய முற்பிதாக்கள் அநேக பாதைகள் வழியா கடந்து சென்றிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காலம் காரியம் என்ன? இப்பொழுது அப்போஸ்தலனாகிய தேவ மனிதனாகிய ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கினிடத்திற்கு அவனிடத்தில் கோராருக்கு போனான், கேராருக்கு போனான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லும். இப்போ ஒரு இடம் பெயருதல் உண்டாகுது. இன்னொரு இடத்துல இருக்கிற பஞ்சம் என்கிற ஒன்று ஒரு இடம் பெயருதலை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது. பஞ்சம் என்கிற ஒன்று இடம் பெயருதலை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்துது. இது இயல்பு. ஆனா இதுலையும் தெய்வம் தம்முடைய ஜனத்தின் மேல் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதை ஆமே நம்ம பார்க்கணும். இப்ப ஈசாக்கு ஒரு நிலைநிற்பு அவசியம், ஒரு பாதுகாப்பு அவசியம், அவரை போற்றி பராமரிக்கிற ஒரு அரசன் ஒரு ராஜாங்கம் அவசியம். இப்போ கேராருக்கு அவர் செல்லுகிறார். அன்று தேவனுடைய தேவன் கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி இரண்டாம் வசனம், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் நீ என்ன செய், குடியிரு என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நான் இதில் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் சொல்றேன். ஆகாரத்திற்கு பஞ்சம் இருந்துச்சு, விதைப்பில் பஞ்சம் இருந்துச்சு, ஆனா அறுவடையில் பஞ்சம் இருந்துச்சு, உணவுக்கு பஞ்சம் இருந்துச்சு, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பலவிதமான பிரச்சனையை சந்திச்சாங்க, பஞ்சத்தை சந்திச்சாங்க. மழை இல்லை, விதைப்பு இல்லை, அறுவடை இல்லை, நன்மை இல்லை, களஞ்சியத்தில் தானியம் இல்லை. ஆனால் இந்த சூழலிலும் தேவனுடைய தேவனோடுள்ள உறவுக்கு பஞ்சம் இல்லை, தெய்வத்தோடு நேரம் செலவழித்ததில் பஞ்சம் இல்லை, தெய்வ சப்தத்தை கேட்டதில் பஞ்சம் இல்லை. ஆமா, நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளல. இன்னைக்கு பாருங்க, சிலருக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே நிறைவா இருக்கு. ஆனா தேவ கிருபை குறைவா இருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவா இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் குறைவா இருக்கு. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, தேசத்தில் பஞ்சம் இருந்துச்சு, அவருடைய வருமானத்தில் பஞ்சம் இருந்துச்சு, உழைப்பில் பஞ்சம் இருக்கு, ஆனா தேவனுடைய வார்த்தையில் பஞ்சம் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்பதில் எந்த குறைவும் இருந்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, கடைசி காலங்களில் ஒரு பஞ்சகாலத்தை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்ன பஞ்சகாலம்? வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் அருமா. பாருங்க, இங்க ஆகார பஞ்சம் இருந்துச்சு, ஆனா வசனத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, தெய்வ மனுஷனாகிய சாமுவேல் ஊழியம் செய்த துவக்க காலத்தை பாருங்க, அன்றைக்கு பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை. தேவனுடைய சப்தம் கேட்டு வாழ்கிற அந்த அனுபவங்கள் சாமுவேல் ஊழியத்திற்கு வந்த காலங்களில் கிடையாது. அப்போ தரிசனமற்ற காலம், தெய்வ உறவில் பஞ்சம், ஆலயம் இருந்துச்சு, ஆராதனை ஸ்தலம் இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டியும் இருந்துச்சு, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தில் ஒரு ஆசாரியனும் இருந்தான், எல்லாமே இருந்துச்சு, தெய்வ உறவை தவிர எல்லாமே இருந்துச்சு, தேவ கிரியையை தவிர எல்லாமே இருந்துச்சு, தேவனுடைய சப்தத்தை தவிர. ஆனா சில குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏழை குடும்பங்களா இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவில் சம்பன்னர்களா இருப்பாங்க. சில குடும்பங்கள் வீடுகளிலே எல்லா வீடுகளிலும் இருக்கிற உணவு அந்த பழக்க முறை இருக்க, ஏழை பிள்ளைகள் ரொம்ப குறைவை சந்திக்கிறவங்க, ஆனா அந்த வீட்டுக்குள்ள கிருபை அபிஷேகம் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நிறைவு அந்த வீட்டுக்குள்ள நிறைய இருக்கும். ஆமா, அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு முதலாவது நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சத்தை கண்ட மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பஞ்சமும் இல்லை. இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யவான்கள் வீட்டுகிட்டுல தேவ கிருபைக்கு பஞ்சம், தெய்வ வசனத்துக்கு பஞ்சம், தேவ தரிசனத்துக்கு பஞ்சம், தேவ ஆலோசனைக்கு பஞ்சம், எல்லாம் இருக்கு. ஆண்டவருடைய உறவில் பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க எது இருக்குதோ இல்லையோ, தேவ உறவு சரியா இருந்துச்சு. பிள்ளைகளே, இன்றைக்கு இரவில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கண்ணுக்கு முன் பஞ்சம் இருக்கலாம், இல்லாய்மை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனா காதுகளில் சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? நீ இங்கேயே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கண்களுக்கு முன்னே குறைவுகளை கண்டா, கண்ணுக்கு முன்னால குறைவு இருக்கு, ஆனா வார்த்தை நிறைவா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கையிலே பஞ்சம் வைத்திருந்தவங்க தேவ சப்தத்தை கேட்கிற கிருபையில் பஞ்சம் இல்லை. ஆவிக்குரியவர்களே, ஆலயத்திற்கு போகிறோம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், 40 வருடம் 50 வருடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் சரித்திரத்தை பெருமையாக சொல்லுகிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, செழிப்பை குறித்து சந்தோஷப்படுகிற பலரும் தெய்வீகமான வாழ்க்கையில் தேவனோடுள்ள உறவில் பஞ்சத்தில் அடிபட்டல்லவா இருக்கிறார்கள். தெய்வ சப்தம் கேட்டு எத்தனை நாட்கள் ஆயிற்று. கொஞ்சம் மகிழ்ச்சியாக 1 மணி நேரம் அமர்ந்து ஜெபித்து ஆவியில் பலனாக எழும்பி எத்தனை வருடங்கள் ஆயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பஞ்சம். ஆனா இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பணத்துல பஞ்சம் இருந்துச்சு, பொருளில பஞ்சம் இருந்துச்சு, தானியத்துல பஞ்சம் இருந்துச்சு, பயக்காட்டு அறுவடையில பஞ்சம் இருந்துச்சு, ஆனா கிருபையில பஞ்சம் இல்லை, தேவ உறவில் பஞ்சம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே தேவனுடைய சப்தத்திலே பஞ்சம் இல்லை. பிள்ளைகளே, எங்கள் ஆவிக்குரிய ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த பஞ்சகாலத்திலும் தேவனோடுள்ள உறவில் நீங்கள் சரியாக இருப்பீர்களானால் என் தேவனால் உங்களை நடத்த முடியும். அதுதான் அங்கே ஈசாக்கினிடத்தில் ஆண்டவர் சொல்றப்பா, நீ இந்த கேராரிலேயே குடியிரு, எகிப்திற்கு போக வேண்டாம், நான் இங்கேயே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் இங்கேயே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வீட்டில் எந்த இடத்தில் எந்த தொழிலில் எந்த தேசத்தில் எந்த ஊழிய ஸ்தலத்தில் வெறுமையை நீங்க பார்க்கறீங்களோ அதே இடத்துல தெய்வ சத்தம் கேட்கிறது, இங்கேயே குடியிருப்பா. ஆசீர்வதிக்கிற தெய்வத்தால் எந்த இடத்திலும் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, சரியான நேரத்துல கர்த்தர் பேசினார், சரியான வார்த்தையை கர்த்தர் பேசினார், சரியான இடத்துல வச்சு கர்த்தர் பேசினார். அப்ப தேவனுடைய வார்த்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் சரியாய் வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? The relationship with God, தேவனோடுள்ள உறவில் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தார். இன்னைக்கு அநேக பணத்தில் சிறப்பாய் இருக்கிற பலரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பொறுத்த பார்த்தா பிச்சைக்காரனை விட மோசமா இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒன்னும் கிடையாது, பூச்சியம் தரித்திரனா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுவார். லவோதிக்கே சபையை குறித்து ரெவலேஷன் சாப்டர் 3 மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அந்த சபை எப்படி இருந்திருக்கு, 15 வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஒன்றில் நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா இதெல்லாம் நமக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு பணம் இருந்த உடனே எல்லாம் நினைக்கிறாங்க சாதிச்சாச்சு அப்படின்ட்டு. சகோதரனே சகோதரியே, வீடு வச்சதுனாலேயோ பணம் காசு சம்பாதிச்சதுனாலேயோ நம்ம உன்னதர்கள்னு நினைக்க கூடாது. ஏன்னா நிறைய மேன்மையை வைத்திருக்கிற பலரும் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரர்களாக, கிருபையில் தரித்திரர்களாக, அபிஷேகத்தில் தரித்திரராக இருக்காங்க. சொல்லலாம், எனக்கு அந்த பாஸ்டரை தெரியும், இந்த பாஸ்டரை தெரியும், அந்த பாஸ்டரை தெரியும், இந்த பாஸ்டர் எல்லாம் நாங்க ரொம்ப ஒருமி. என்ன பாஸ்டரை தெரிஞ்சானே, உனக்கு தான் கர்த்தரை தெரியலையே. பைபிள் என்ன சொல்லுது, அடுத்து படிக்கலாமா? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், உனக்கே தெரியல உன் கண்டிஷன், சொத்து பணம் ஆஸ்தி இருந்த உடனே ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்றீங்க. நோ, அதெல்லாம் தேவன் விரும்புகிற ஐஸ்வர்யம், அதெல்லாம் தெய்வம் விரும்புகிற ஆசீர்வாதம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்னும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒரு காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டேன் பாஸ்டர், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்றீங்க நல்லா இருக்கீங்கன்னு? வீடு வச்சிட்டீங்களா? வேலை கிடைச்சிருச்சா? இப்ப கடன் வாங்குறது இல்லையா? பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா? அதுலயே ஐஸ்வர்யவான் சொல்றீங்க. அந்த ஐஸ்வர்யம் நிலையற்றதில்ல. நீங்க நல்லா கவனிக்கணும், ஈசாக்குக்கு கண்களுக்கு முன்னே தான் பஞ்சம் இருந்துச்சு, ஆனா தேவ கிருபையில் பஞ்சம் இல்லை, தெய்வ சத்தம் கேட்கறதுல பஞ்சம் இல்லை. எந்த சூழல்ல எப்போ தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டாலும் அவர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். மாட மாளிகளாய் இருக்கிற பெரிய ஊழியங்களில் இருக்கிறத விட பிரசன்னம், சின்ன 10 பேர், 15 பேர், 20 பேர் இருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் கிருபையின் சம்பன்னர்களா இருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். சில உயர்ந்த வீடுகளில் இருக்கிற இதை விட சில ஓலை குடிசைகளில் ஜெபிக்க போகும் பொழுது நம்மளை நிறுத்த முடியாது. அந்த அளவிற்கு தேவ பிரசன்னம் இருக்கும் அந்த வீடுகளில். தகப்பனின் காலத்தில் இருந்த பஞ்சத்தை போல ஈசாக்குனுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் இருந்தது, விதைப்பில், அறுவடையில், மழையில், ஆனா கிருபையில் அல்ல, அபிஷேகத்தில் அல்ல. பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை ஒன்று பரிசோதனை செய்யுங்க. ஜெபத்துல பஞ்சம் இருக்காமா? ஆராதனைகள்ல பஞ்சம் இருக்கா? உண்மையா வாழ்றதுல பஞ்சம் இருக்கா? பரிசுத்த ஜீவிதத்துல பஞ்சம் இருக்கா? தேவ சப்தம் கேட்கறதுல பஞ்சம் இருக்கா? அதான் இப்போ உங்களுக்கு தேவை, தேவ சப்தம். முன்னடக்கும் பொழுது பின்னே வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் ஒரு தேவ பிள்ளையின் காதுகள் கேட்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்கணும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் கேட்கணும். போகாதே சொல்லணும், இங்க நில்லு கேட்கணும், நான் உன்னோடு இருக்கிறேன் கேட்கணும், நீ அதை செய் கேட்கணும். இந்த வார்த்தை கேட்கவில்லை என்றால் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுகிறது. ஆண்டவர் அனுமதித்தால் நாளை இதை நான் உங்களுக்கு தொடரலாம். நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்த பகுதி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற ஒருவர் கூட இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு நாளும் தரித்திரர்களாயிருக்க கூடாது. பராக்கா திருச்சபையே, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது சொல்லுவார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை விட வேறே ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. நீ கோடி ரூபாய் காணிக்க வைக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்வில் நீ தரித்திரனாக இருந்தால் சந்தோஷப்பட மாட்டார் ஆண்டவர். கோடி ரூபாய் எனக்கு முன்னாலே நீங்க காணிக்க கொண்டு வைக்கலாம், ஒருவேளை மனுஷன் நான் சந்தோஷப்படலாம், ஆனா ஆண்டவர் நீங்கள் படைப்பதை அல்ல, தேவன் படைக்கிறவர்களை தான் பார்க்கிறார். தேவ மனுஷனாகிய ஈசாக்கு வாழ்க்கையில் பஞ்சத்தை கண்டாலும் ஆவிக்குரிய வாழ்வில் தேவனோடுள்ள உறவில் அவர் பஞ்சத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு அருமையான இந்த இரவில் ஆண்டவரை பார்த்து, அப்பா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மாலை பொழுதில் தியானம் செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி, தன் மனைவியினுடைய பிரச்சனைகளுக்கு தானே ஜெபித்து தீர்வை கண்டதாக அவரை குறித்து படிக்கிறோம். காரணம் என்ன? தேவனுள்ள உறவு, தேவ பிரசன்னத்தோடு கூடிய உறவு. அவர்களெல்லாம் ஆவிக்குரிய வாழ்வில் ஐஸ்வர்யவான்களாயிருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு பலரும் சொல்றாங்க, அவன் வீடு வச்சிருக்கான் எனக்கு இல்ல பாஸ்டர், அவன் கார் வச்சிருக்கான் எனக்கு இல்ல பாஸ்டர். அம்மா ஒன்னு சொல்லட்டுமா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கே, அவர்கிட்ட அது இல்லையே. ராஜாக்களுக்கு கிடைக்காத அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு தந்தாரே, அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இல்லையே. அல்லேலூயா. நீ தேவ கிருபையை அல்லவா சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ தெருவோரத்தில் கிடந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீ விசேஷமானவன். இந்த உலகத்திலே தரித்திரன் என்று சொல்லுகிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் நீ ஒரு விசேஷமானவன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அருமையான இரவில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு தரித்திரனாக மாறிவிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு நாளும் என்னுடைய குடும்பம் தரித்திரமான ஒரு குடும்பமாய் மாறிவிடக்கூடாது. அந்த சபையில உறவு இருக்கு, இந்த சபையில உறவு இருக்கு, அந்த பாஸ்டர்ட்ட உறவு இருக்கு, இந்த பாஸ்டர்ட்ட உறவு இருக்கு, நான் அந்த ஊழியத்தோட தொடர்பு வச்சிருக்கேன், இந்த ஊழியத்தோட தொடர்பு வச்சிருக்கேன். இவ்வளவு பெருமையா சொல்றியே, ஆண்டவரோடு கூடிய உன்னுடைய உறவு சரியாக இருக்கிறதா? தெய்வத்தோடு கூட உறவு இல்லாம நீங்க ஆயிரம் ஊழியர்களோடு உறவு வைத்திருந்து அவசியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னனாகி மாற வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா என்கிற விருப்பம் இருக்கா? இருக்கா உங்களுக்கு? அப்ப இப்ப ஜெபம் பண்ணுங்க. அப்பா பஞ்சம் இருந்துச்சு, ஆனா கிருபையில இல்ல, வசனத்தில இல்ல, அபிஷேகத்தில் இல்லை, தெய்வத்தோடு உள்ள உறவில் இல்லை, தெய்வ சத்தம் கேட்கறதுல இல்லை. இந்த உலகத்தில் எதை சம்பாதிச்சனும் இல்லையோப்பா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்ய சம்பனனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை இன்றைக்கு இரவிலே கர்த்தர் புதுப்பிப்பார். எஸ், த நியூ கிரியேஷன், ஒரு புதிய உருவாக்குதலை கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வைக்கப் போகிறார். இன்னைக்கு ரெண்டு கைகளையும் மார்போடு அணைத்து உங்களுடைய முகத்தை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் தரித்திரனாக இருப்பதை தெரியாமல் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று நான் என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு துணை புரியும் என்று சொல்லுவீர்களே ஆனால் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னாட்களிலே நம்முடைய தேசத்தில் அநேக சிற்றரசர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் கொச்சின் மகாராஜா. நீண்ட காலமாக தன்னுடைய அரண்மனையை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. இந்தியாவில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் அவருக்கு தெரியாமலேயே இருந்தது. நமது தேசம் சுதந்திரமடைந்த பின்பு அரசர்கள் தங்கள் அதிகாரத்தையும் நிலையையும் இழந்து சாதாரண மனிதர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த கொச்சின் மகாராஜா வெளி உலகத்திற்கு வந்தபொழுது அவர் இருந்த பகுதியில் ஒரு கால்பந்து விளையாட்டு நடைபெற்றது. பார்க்கச் சென்றார். முதன்முறையாக அதை பார்த்தபொழுது அங்கே 22 நபர்கள் நின்று கொண்டு ஒரே ஒரு பந்தை அங்குமிங்குமாக அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை கண்டு அவர், என்ன நம் நாடு அவ்வளவு தரித்திரமான நாடா? ஏன் ஒரே ஒரு பந்தை வைத்து எல்லோரும் போட்டி போடுகிறார்கள்? ஆளுக்கு ஒரு பந்து கொடுத்தால் என்ன என்று அருகில் இருந்தவரிடம் கேட்டாராம். முன்னாட்களைப் போல இப்பொழுது மீண்டும் கால்பந்து விளையாட்டு ஒரு முக்கியமான இடத்தை பெற்று வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்காளம், கோவா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்த விறுவிறுப்பான விளையாட்டை பலர் விரும்புகிறார்கள். பட்டணங்களில் இருப்பவர்கள் கிரிக்கெட், கோல்ஃப், டென்னிஸ் மற்றும் உள்ளிருந்து விளையாடும் விளையாட்டுகளை விரும்புகிறார்கள். சில வெளிநாடுகளில், குறிப்பாய் தென் அமெரிக்காவில், கால்பந்து விளையாட்டு மிகவும் முக்கியமானது. இந்த விளையாட்டிற்கு அதிகம் செலவில்லை. விளையாட்டில் பங்கு பெறும் அனைவருமே விளையாட்டின் ஆரம்பம் முதல் முடிவு வரை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். தங்களுக்கு எதிர்த்திசையில் இருக்கும் அந்த கோல் போஸ்டில் கோல் போட வேண்டும். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் தாங்கள் சொந்த பெயர் பெருமைக்காக எதையும் செய்வதில்லை. அங்கே ஒரு குழுவாக இணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வேகமாக முன்னால் சென்று சரியான நபரிடம் பந்தை கடத்தி கோல் எடுப்பதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் வேண்டும். அறியாமையிலும் எனக்கென வந்தது என்று வித்தியாசமான எண்ணத்திலும் வாழாமல் வீட்டிலோ, கல்வி கற்கும் இடத்திலோ, வேலை செய்யும் இடத்திலோ மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து வாழ்க்கையின் குறிக்கோளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனமும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறிவிட்டேன் என்று இல்லாமல், ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன் என்று வாழ நம்மை அழைக்கிறது. அறியாமையையும் பொறுப்பற்ற தன்மையையும் அகற்றி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாமும் ஓடுவோமா?

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், எம்எல்ஏ இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவான்னா கூட தெரியல, ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ, எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன்தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

அவங்க செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா, அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும். ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரும் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகுவாக்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் உங்களில் அநேகர் ஆத்துமாக்களிலே வறண்டு போய் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கலாய்த்து ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசமும் ஆகிய நன்மையானவற்றை தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள். ஆதலால் உங்களை திருப்தியாக்கி இன்றைக்கு நன்மையானவைகளை காண செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை 3 வகையான நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதித்து நடத்துகிறார். முதலாவதாக திரளான நன்மையின் ஆசிர்வாதம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் தொழிலாகிய மீன்பிடித்தலில் ஏமாற்றமும் விருதாவாகி போன பிரயாசங்களும் நாளைய தினத்திற்கு வழியில்லாத சூழ்நிலைகளும் ஆகி போன நிலையில் மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஒன்றும் அகப்படாமல் கவலையோடு ஆத்துமாவிலே தொய்ந்து போயிருந்த நிலையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார், விசாரிக்கிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். திரளான மீன்களை பிடித்து திருப்தியாய் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பிரயாசங்கள்

சீமோன் பேதுரு தங்கள் வலைகளை அலசி கொண்டு இருந்தது போல, அவ்வளவுதான், இனிமேல் எந்த நன்மையும் நம்மை தேடி வராது என்று உங்கள் இருதயமாகிய வலைகளில் உள்ள விசுவாசத்தை, தேவன் பேருள்ள நேசத்தை, பாசத்தை, ஐக்கியத்தை, நம்பிக்கையை அலசிவிட்டு ஆத்துமாவிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கி போட்டு விரக்தியோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயமாகிய நம்பிக்கையின் வலைகளை மீண்டும் விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவில் போடும்படி ஆலோசனை தந்து திரளான நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தின் பேரில் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறார். உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, திருப்பிக் கொள்கிற நன்மையின் ஆசீர்வாதம். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில், அங்கே யோபு பல வழிகளில் சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். தன் ஆஸ்திகள், உறவுகள், சமாதானம், சந்தோஷம், சரீரத்தின் பலன் போன்றவைகளை இழக்கும்படியாய் நேரிடுகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தரை விடாமல், விட்டு கொடுக்காமல், விருப்பமாய் நேசித்தபடியினால் மீண்டும் இழந்த யாவையும் திருப்பிக் கொள்கிறான். அவனுடைய விசுவாசம் அவனை ஜெயத்திற்குள் அழைத்து சென்றதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசின் சோதனைகளினாலும், வேண்டாத மனிதர்களினாலும், அல்லது உங்களின் அஜாக்கிரதையினாலும் பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்தும் இழக்க நேரிட்டும் இருந்திருக்கலாம். அவைகளினால் ஆத்துமாவிலே வியாகுலத்துடன், நம்பிக்கையற்ற நிலையில், விசுவாசத்தை தொலைத்துவிட்ட நிலையில், விரக்தியோடும் வேதனைகளோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களின் இழந்த விசுவாசமும் நம்பிக்கையையும் கர்த்தர் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல், இழந்து போன உறவுகளின் ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. சமாதானம், சந்தோஷம், அன்பு இவற்றை மீண்டும் துளிர்க்கச் செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, திருப்தியாக்குகிற நன்மையின் ஆசீர்வாதம். ஏசையாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கையில், ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம், நீர் பிழைக்க மாட்டீர், உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், மரித்து போவீர் என்று கூறுகிறார். அதை கேட்ட எசேக்கியா கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணி நினைத்தருளும் என்று தன் ஜீவனுக்காய் அழுது கூப்பிடுகையில், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு, இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகளாகிய வியாதி, வறுமை, பிசாசின் கட்டுகள், பற்றாக்குறைகள், இப்படிப்பட்டவைகளில் உலகமும் சத்ருவும் உங்களை பார்த்து அவ்வளவுதான், முடிந்தது என்று சொல்லியும் பிழைக்க முடியாது என்று உங்கள் விசுவாசத்தை அழித்து போட்டும், காரியங்களை அவமாக்கியும், எல்லாவற்றிலும் வெறுமை, சமாதான குறைவு, நிலையில்லா நம்பிக்கைகளை கொண்டு வந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் இதுவரையில் நீங்கள் வடித்த கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். மரண கண்ணிகளை அவிழ்க்கிறார். வியாதியின் கூறுகளை அழிக்கிறார். பாவ சாப கட்டுகளில் விடுதலையை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல், சமாதானம், சந்தோஷம், குடும்ப ஐக்கியம், வியாதியின் பாடுகள் போன்றவைகளினால் நீங்கள் இழந்து போன நன்மையின் வருடங்களை உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்குவேன் என்பதின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களின் ஆத்துமாக்களை தேற்றி திரளான நன்மையினாலும், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற நன்மையினாலும், திருப்தியாக்கி நடத்துகிற நன்மையினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தாமே, உங்களில் யாரேனும் நன்மை செய்கிற இயேசுவை அறியாது, ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

2 கொரிந்தியர் 4 அதிகாரம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இதக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போருளுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனம் விளங்கும் படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பிறன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 கழுகுகள் தனியாக உயர பறக்கும் தன்மையுடையவை. தன்னோடு ஒரு கூட்டம் கழுகு பறக்க வேண்டுமென்று அது ஒருபோதும் நினைக்காது. மேலும் அது ஒருபோதும் தகைவிலான் குருவிகளோடோ அல்லது ஏனைய சிறிய பறவைகளோடோ தன்னை ஒப்பிட்டு பார்க்காது. இந்த சிறிய பறவைகள் ஒருபோதும் கழுகு பறப்பது போல மிகுந்த உயரத்தில் பறப்பதில்லை. காகங்களோடு சேர்ந்து வாழாமல், சிறிய பறவைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அவை தனியாக மலை உச்சியை நோக்கி பறக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் நமது ஆவிக்குரிய வாழ்வில் உன்னத நிலைக்கு உயர வேண்டுமே ஒழிய ஒருபோதும் பிறரை பார்த்து கீழே செல்ல நினைக்கக்கூடாது. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே நபர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை போலவே நம் வாழ்வின் உயர்ந்த நோக்கங்களையும் தேவ பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தையும் நாம் ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது. தங்கள் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக உன்னத நிலையில் இருப்பது உறுதி. யோசேப்பு பாவம் செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்தது. காகங்களைப் போல அசுத்தமானதை தின்பதற்காக யோசேப்பு தாழ பறக்க நினைக்கவில்லை. உடுத்தியிருந்த துணி போனாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டார். அதை போலவே தானியேலும் நேபுகாத் நேச்சாரின் அரமனையில் வாழ்ந்த பிற வாலிபர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை ஒரு தனித்த பரிசுத்தவானாக காத்துக்கொள்ள கவனமாயிருந்தார். ஆகவே இவர்கள் இருவரும் தேவனால் வல்லமையாக உயர்த்தப்பட்டார்கள். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க உன்னத ஸ்தானங்களை தேவன் அவர்களுக்கு தந்தார். அடிமையாய் விற்கப்பட்ட எகிப்து தேசத்தில் யோசேப்பு பெரிய அதிகாரியாக மாறினார். அதை போலவே போர்க்கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட தானியேல் அதே தேசத்தில் மிகப்பெரிய பிரதானியானார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தில் வாழும் மனிதர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அதற்கு விலகி இருந்தால் தேவனுடைய உயர்வுகள் நிச்சயம் நமக்கு உண்டு. ஆனால் சிம்சோன் தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து உலக சிற்றின்பங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் அவரால் ஒரு உயர்வை காண முடியவில்லை. அவருடைய பிறப்பு ஆச்சரியப்படத்தக்கதாயிருந்தும், நசரேய விரதத்துடன் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தும் அவர் தன்னை வேசிகளோடு இணைத்து கொண்டதால் சரிவை காண ஆரம்பித்தார். தேவன் தந்த பரிசுத்த ஆவியை இழந்து போனார். பலசாலியான சிம்சோன் பலம் இழந்து பெலிஸ்தேரின் கையில் சிக்குண்டார். சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டன. இறுதியில் அவர் பெலிஸ்தியரோடு மரணம் அடைந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும் பதிய வேண்டும். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம் இவைகளை மட்டும் அளவுகோலாக வைத்து அதை நோக்கி உயர தீர்மானித்தால் நாமும் நிச்சயம் உன்னதத்திலே கழுகுகளைப் போல உயர எழும்புவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானம் மத்தேயு 6:16-17-18 வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரை போல முகவாடலாயிராதியுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இன்றைய நாளிலே ஆண்டவர் இந்த உபவாசத்தை குறித்து இங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உபவாசம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது? மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். மனுஷர் காணும் பொருட்டு அவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி நீ செய்யாது. அப்போ நீ செய்யறது எப்படி? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படும்படியாக நாம் உபவாசம் பண்ணோம். உண்மையிலே அந்தரங்கத்தில் அந்தரங்கத்தில் என்று ஏன் இங்கே மத்தேயு 6 மூன்று காரியத்தில் பேசியிருக்கிறார். அந்தரங்கத்தில் தர்மம் பண்ணு, அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணு, அந்தரங்கத்தில் உபவாசம் பண்ணு. அதனால எல்லாமே வெளிப்பிரகாரமாக மனுஷர் காணப்படும்படியாக நாம் செய்யக்கூடாது என்பது தான் இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற பக்தர்களாகிய நாம் ஆண்டுடைய விருப்பத்தின்படியாக இந்த மூன்று காரியத்தை செய்ய வேண்டும். தர்மம் செய்யும் போதும், ஜெபிக்கும் போதும், உபவாசிக்கும் போதும் இப்படியாக நாம் செய்ய வேண்டும். அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும். நம்ம அதை விளம்பரப்படுத்தவோ அல்லது காரியங்களை வெளியிலே தெரியப்படுத்தவோ அல்லது மற்றவர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியாக செய்வதோ அல்லது தவறு என்பதை அந்தரங்கத்திலே நாம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உபவாசத்தை குறித்து இன்னொரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், ஏசாயா 58:3-7 வரைக்கும் உள்ள பகுதியில் என்னை சிந்திக்க வைத்தது. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஒரு கேள்வியோடு இங்கே தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறார். நான் எவ்வளோ உபவாசம் பண்ணுறேன், என் உபவாசத்தை ஆண்டவர் கேட்கலையே அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ இந்த காரியத்துக்காக நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், என் கணவர் திருந்த வேண்டும், அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளோ ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியத்துக்காக உபவாசித்திருந்து ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் கைக்குடி வர வேண்டும் என்று. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் 4 வசனம் இப்படியா சொல்லுது, 58, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படி ஆய் இந்த நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இப்படி உபவாசிக்காதன்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி உபவாசிக்கணும்? 5 சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்துமாய் ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்வதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்கிறாயா? அன்பானலே, இந்த 3:5 வரைக்கும் ஆண்டவர் இதெல்லாம் உபவாசம்னு சொல்றியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு பிரியமே இல்லை. எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் அழகா 6:7 சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் உன் மாம்சமானவனை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்றார். அப்போ இங்கே ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் எது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத உபவாசம் எதுன்னு ரெண்டு காரியத்தை பட்டியலிட்டு சொல்கிறார். நீ இப்படிலாம் உபவாசம் பண்ணிட்டு சண்டை போடுற, எதிரிய தாக்குறதுக்கு நினைக்கிற, உன்னுடைய குரலை உயர்த்தி பேசுகிற, இதெல்லாம் எனக்கு உபவாசம், இந்த இச்சையின்படி நடக்கிற, கட்டாயமாக உன் வேலையை செய்கிற, ஆனால் உபவாசம்னு சொல்லிக்கிற, மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்கிற, முக வாடலாக இருக்கிற, என்னங்க நான் சாப்பிட்லிங்க உபவாசங்க, இதெல்லாம் ஆண்டவர் இந்த மாயமாலத்தை விரும்பலை. உபவாசம்னாக்கா உண்மையிலே உன்னை ஒடுக்கிறேன்னாக்கா அடுத்தவனுக்கு கொடு, உன் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு உனக்கு வஸ்திரத்தை கொடு. அப்போ சிறுமியானவனுக்கு செய்ய அதுதான் எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்கிறார். அன்பாலே இதை தான் எனக்கு ஆழமாய் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்படியாக செய்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்றைக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறாரோ அன்றைக்கி அவர் ஒருவேளை சாப்பாட்டை என்ன செய்வார், அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவார். ரெண்டு வேளை உபவாசம் இருந்தார்னா ரெண்டு வேளை சாப்பாடை அடுத்தவங்களுக்கு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவார், உபவாசித்து ஜெபம் பண்ணுவார். அதனாலே அந்த இவர் சாப்பிட வேண்டிய காரியத்தை அடுத்தவர்கள் கொடுத்து அவர்களை சாப்பிட்டு திருப்தியாக்குறார். அப்போ பாருங்கள் எப்படியாக அவர் ஆண்டவருக்கென்று தன்னை ஒடுக்கி அடுத்தவர்களுக்கு தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறார். ஒருவேளை சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணுறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக இருக்கிறது. இந்த உபவாச நாளில் நாம் எப்படியாக உபவாசித்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய உண்மையான காரியத்தை அறியாதபடிக்கு நாம் புரியாதபடிக்கு இருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 6 அந்த நீயோ உபவாசிக்கும் போது மனுஷர்கள் காணப்படும்படியாக உபவாசிக்காத, அந்தரங்கத்தில் நீ உபவாசம் பண்ணு, அது வெளியரங்கமாக நான் அந்த உபவாசத்துக்கு பதில் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானே அந்த அந்தரங்கம் என்பது என்னன்னாக்கா மனுஷர்கள் காணப்படும்படியாக இல்லை, அது பிதாவே காணப்படும்படியாக ஏசியா 58 சொல்லப்பட்டது போல பசி உள்ளவனுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கறதும், அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடிகளை பிணைக்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும், இதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் சொல்கிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் செய்கிறோம், இதை நாம் கற்றுக்கொள்வோம், இதன்படி நாம் செய்வோம், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமான பதிலை பெற்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த உபவாசத்தை குறித்து எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான உபவாசத்தை நாங்கள் செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோல்ல தகப்பனே. ஆமென்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். 104 சங்கீதம், அதற்கு நாம் இடும் தலைப்பு சிருஷ்டிகரின் வல்லமையும் கரிசனையும். சிருஷ்டிகரின் வல்லமையும் கரிசனையும். 104 சங்கீதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, சிருஷ்டிகர் எப்படி பூமியை சிருஷ்டித்தார், வானம் பூமி அதில் உள்ளவைகள் எல்லாம் தேவனால் ஒழுங்கின்படி சிருஷ்டிக்கப்பட்டது, ஒன்றும் தாறுமாறாய் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து பார்க்கும் போது அவைகளின் ஒழுங்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிகர் இல்லாமல் சிருஷ்டிப்பு இல்லை. இந்த புத்தகத்துக்கு சிருஷ்டிப்பை நான் மேன்மைப்படுத்தாமல் சிருஷ்டிகரை மேன்மைப்படுத்தி பேசுகிறேன். அப்படியானால் சிருஷ்டிகர் எதை வேண்டுமானாலும் சிருஷ்டிக்க முடியும். ஒரு வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, வாலிபனே உன் வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நினை. ஏன் சிருஷ்டிகரை நினை? பிரசங்கியில் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கலாம், அழிந்து போகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எப்பேற்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் என்னால் சிருஷ்டிக்க முடியும். சரி, இப்பொழுது அதன் அதிகாரத்தை இவ்விதமாய் நாம் பிரிக்கலாமா? முதலாவது சிருஷ்டிகரின் மகத்துவம். சிருஷ்டிகரின் மகத்துவம் 1-3 வரைக்கும். இங்கே பல சிருஷ்டிப்புகள் இருக்கு. நான் சிருஷ்டிப்புகளை மேன்மைப்படுத்துவதை விட முதலாவது சிருஷ்டிகரை நான் மேன்மைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிப்பை சேவிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவமும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரிக்கிறீர். என்ன சொல்ல வருகிறார்? சிருஷ்டிப்பை மேன்மைப்படுத்த முன்னாடி இதை படைத்த உருவாக்கின உண்டாக்கின தேவனை மகத்துவமானவராய் போற்றுகிறார். ஆம், நாமும் எப்பொழுதும் சிருஷ்டிகரை போற்ற வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் நானே. முதல் தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவைகள் சிருஷ்டிக்கப்பட முடியாதோ எவைகள் மாற்றப்பட முடியாதோ அவைகளை மாற்றுகிறவர். இந்த சங்கீதம் 104 ஆதியாகும் 1 இணைப்பு இருக்கிறது. சரி, சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாய் இருந்த போது தான் சிருஷ்டித்தார். இந்த மகத்துவம் உள்ளவர் பெரியவர். உங்கள் வாழ்வில் ஒழுங்கின்மை இருள் வெறுமை இருந்தால் அவர் சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். 2 நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவனுடைய சிருஷ்டிகரின் வல்லமையான சிருஷ்டிப்பு. சிருஷ்டிகர் வல்லமையான சிருஷ்டிப்பு. 1 11 வரைக்கும், 17-26 நீங்கள் ஒவ்வொன்றாய் வாசிங்கள். ஆதியாகமத்தில் எவ்விதமாய் அவர் சிருஷ்டித்தாரோ அவைகளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். பூமியை, வானத்தை, ஆகாயத்தை, ஆகாய மண்டலங்களை எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறவர். அவர் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் ஆதியாகமத்தில் என்ன சொல்கிறார்? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆகையால் நம் தேவன் சிருஷ்டிக்கிற தேவன். அவருடைய சிருஷ்டிப்பு மிகவும் மிகவும் ஆச்சரியமானது. ஆச்சரியமாய் அவர் சிருஷ்டித்தார். சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொன்றும் வியப்புக்குரியதாயிருக்கும். ஆகையால்
இரண்டாவது இந்த சங்கீதத்தில் அவருடைய வல்லமையான சிருஷ்டிப்பு. பிரியமானவர்களே, சிருஷ்டிகரின் வல்லமையை பார்க்கிறோம். அவருடைய வல்லமை, வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் ஒன்றோடு இணைப்போமா? இங்கே சூரியனை சிருஷ்டித்தார், சூரியனை உருவாக்கிறார், படைக்கிறார். அப்படியானால் எப்படி வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார்? இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் எவைகள் தேவையோ அவைகளை சிருஷ்டிப்பார், அதை நல்லது என்று காண்பார். மூன்றாவது நாம் பார்க்க போகிற தலைப்பு, போஷிக்கும் சிருஷ்டிகர். போஷிக்கும் சிருஷ்டிகர், போஷிக்கும் சிருஷ்டிகர். 13-16 வரைக்கும் பாருங்கள். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அப்படியே விட்டுவிடவில்லை. மனிதனை படைக்கிறார், மனிதனை சிருஷ்டிக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார்? 14 கடைசியிலே, மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார், மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கீழையும் வாசிங்க. அப்படியானால் அவர் சிருஷ்டித்தவர் மாத்திரம் அல்ல, சிருஷ்டித்து விட்டோமே என்று அவர் போஷிக்கிறவர், அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர். நம் ஆண்டவர் யார்? ஆதியாகமம் வாங்க. ஆண்டவர் முதலாவது நாள் ஆதாமை படைத்திருந்தால் அவன் பார்த்தது என்ன? வெறுமையை பார்த்திருப்பான், இருளை பார்த்திருப்பான், ஒழுங்கின்மையை பார்த்திருக்கிறான். என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். அவர் என்ன நினைத்தார்? என் மகனுக்காக, ஒரே ஒரு மகனுக்காக, ஆதாமுக்காக முழு கடலையும் அவர் ஏதன் தோட்டத்தையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசி நாள் 6ஆம் நாளிலே தான் மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவன் கண்ணு விழித்து பார்த்த உடனே எங்கு பார்த்தாலும் எத்தனை ஆச்சரியமான கனிகள், மரங்கள். சிருஷ்டிகர் அவர் போஷிக்கிறவர், அவர் போஷிக்கிறவர். இன்று சொல்வார்கள் சிலர், பாருங்கள், ஆரம்ப பல வருஷங்கள் முன்னாடி அவர்கள் கிராம மக்கள் பிள்ளைகளை பெற்று போட்டுட்டே போவார்கள். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கும் இங்கும் அங்கும் இருக்கும். தகப்பனால் போஷிக்க முடியாது. நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. சிருஷ்டிகர், உங்களை படைத்தவர் உங்களை போஷிப்பார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சபையை போஷித்து காக்கிறவர் அவர். எத்தனை போஷிக்கிற தேவன் அவர். நிச்சயமாய் உங்களை படைத்து உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வர மாட்டார். உங்களை படைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ வேண்டிய வழியையும் உண்டாக்குறார் என்று தான் சங்கீதக்காரர் இந்த 13-16 வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். 4வது, சிருஷ்டிகரின் மேன்மையான படைப்பு. 4வது வசனம், இங்கே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் அதில் நடுவில் மிக மேன்மையை சொல்லுகிறார். 4 தம்முடைய தூதர்களை காற்றுக்களாக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சிருஷ்டிகரின் உன்னதமான படைப்பை அவர் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்ற விரும்புகிறார். அதுதான் மனிதன், அதுதான் நீங்கள். சிருஷ்டிகர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் மனிதன் மேல் அளவற்ற அக்கறை, அளவற்ற அவர் திட்டம் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் அதைத்தான் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மையான ஒரு சிருஷ்டிப்பு மனிதன். அந்த மனிதனை ஒரு அக்கினி ஜுவாலையாக, அக்கினி பந்தமாக மாற்ற வேண்டும் என்று சிருஷ்டிகர் விரும்புகிறார். உங்களையும் அவர் அப்படி மாற்றுவார். அடுத்ததாக 5வது, சிருஷ்டிகரின் கரிசனை. சிருஷ்டிகரின் கரிசனை 25-29 என்ன? மனிதனுக்கு மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல, அவர் படைத்த ஒவ்வொரு மிருகங்கள், பறவைகளை குறித்து அழகாய் சொல்லுகிறது. 27, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று
அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளுதான். ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பறவையும் அவரை நோக்கி காத்திருக்காம். அப்ப சிருஷ்டிகர் எவ்வளவு அக்கறை கொள்ளுகிறார். மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மிருகங்கள் பறவைகளுக்கு அவர் அக்கறை உள்ளவர். அதைத்தானே நாம் மத்தேய புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, தூற்றுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வம் மகிமையிலும் அவைகள் ஒன்றை போராகிலும் உடித்தனதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அற்ப விசுவாசிகளே, அங்க 6:30 அவைகளுக்கு உடுப்பித்தால் உங்களுக்கு உடுப்பிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவைகளுக்கு உடுப்பித்தால் நீங்கள் மேலே பார்க்கும்போது சொல்லுகிறார் 26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. பரமபிதா கவனிங்க, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தில் அல்லவா? சிருஷ்டிகருடைய உன்னதமான கரிசனை இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அவைகளை போசிக்கிறேனே, காகத்தை போசிக்கிறேனே, உன்னை போசிக்க மாட்டேனா? சிருஷ்டிகருடைய அந்த அக்கறையுள்ள கரிசனையை இங்கே சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் படித்து எங்கேயாவது பிழைத்து போங்கடா என்று அவர் ஒரு பறவையும் விடவில்லையாம். அவையெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறது. அவர் கரிசனை உள்ளவர். கடைசியாக இப்படிப்பட்ட சிருஷ்டிகர், இப்படி சிருஷ்டித்த உன்னத தேவனுக்கு தாவீதின் உறுதியான தீர்மானம். இவை எல்லாவற்றையும் பேசிட்டு தாவீதின் உறுதியான தீர்மானம் 33, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். முடிக்கும் போது சொல்லுகிறார், மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தரை துதிப்பேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த உன்னதரை துதிப்பேன். ஆதியாகமம் 1, எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்தார் இந்த சங்கீதம் 104 போல. கடைசியில் அவர் ஓய்ந்திருந்தார். 7 மனிதன் வேலைக்கு போக வேண்டாம், அவன் முதலாவது என்னை பார்க்கட்டும், என்னை தொழுது கொள்ளட்டும், அவன் என்னை தொழுது கொண்டு அடுத்த நாள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆகையால் தீர்மானம் பண்ணுங்க, இத்தனை அருமையாய் படைத்த, இத்தனை அருமையாய் உருவாக்கிய ஆண்டவருக்கு உறுதியான ஒரு தீர்மானம், உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரை சேவிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட்